0: anche KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate Smart Serve License PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services அனைத்து விதமான Sponsorship PR Citizenship Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேர்களை, கல்லோயா பல்லது இலங்கை தொடர்பான ஒரு வினாவுடன் இணைந்திருப்போம். இலங்கையின் வரலாறு எல்லாம் கேட்கிறீர்களா என்பதை ஒரு பரீட்சிப்பதற்காக, கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டம் என்பது இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பலநோக்கு அபிவிருத்தி திட்டம். பலநோக்கென்றால் பல்வேறு விதமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற திட்டம் இந்த பலநோக்கு அபிவிருத்தி திட்டம். இலங்கையில் அப்படி பல பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கின்றன. நதிகளை மையமாக வைத்து தான் இந்த பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் உருவாகின்றன. இது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஒரு செயல் திட்டம். நைல் நதியை அடிப்படையாக வைத்து அப்படி இருக்கின்றது. டெனசி நதியை அடிப்படையாக வைத்திருக்கின்றது. இப்படி உலகில் அமெரிக்காவில் இருக்கின்றது, சீனாவில் இருக்கின்றது, இந்தியாவில் என்று பல நாடுகளிலும் இந்த பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கின்றன. இலங்கையிலும் இந்த பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டம், மகாவலி அபிவிருத்தி திட்டம், உடவளவை பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டம் என்று பல இருக்கின்றன. இந்த அபிவிருத்தி திட்டங்களில் பல்வேறு விதமான நாட்டின் தலைவர்களது பங்களிப்பு மிக முக்கியம் பெறுகிறது. அந்தந்த காலத்தில் அந்தந்த பகுதிகளில் ஆட்சி செய்த நாட்டின் தலைவர்கள் இந்த திட்டங்களில் மிக முக்கிய

முக்கிய பங்குதாரர்களாக மாறியிருந்தார்கள். கேள்வி என்னவென்றால், கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டத்துடன் தொடர்புடைய இலங்கையின் பிரதமர் யார்? கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டத்துடன் தொடர்புடைய இலங்கையின் பிரதமர் யார்? ஒன்று, SWRD பண்டார் நாயக்கா. முதலாவதுடைய SWRD பண்டார் நாயக்கா. இரண்டாவது, DS சேனநாயக்கா. மூன்றாவது, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா. முதலாவது SWRD பண்டார் நாயக்கா, இரண்டாவது DS சேனநாயக்கா, மூன்றாவது ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா. அலையுங்கள் பார்க்கலாம், 416-6-4-4-6-2-2-2. கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டம், அந்த காலத்தில் இந்த திட்டத்தின் மூலம் பலர் வேலைவாய்ப்பை பெற்றார்கள். இது எந்த பிரதமர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? முதலாவது விடை சொல்கிறோம் நேர்களே, SWRD பண்டார் நாயக்கா. இரண்டாவது விடை DS சேனநாயக்கா. மூன்றாவது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா. அலையுங்கள் பார்க்கலாம், 416-6-4-4-6-2-2-2. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கண்ணன் ஒரு விருப்ப பாடல் கேட்டிருந்தார். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அவரது விருப்ப பாடலுடன் நேர்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
4: நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். இந்த கல்லோயா பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டம் எந்த பிரதமர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். 3 விடைகள் தந்தோம். 1 SWRD பண்டார் நாயக்கா, 2 DSN நாயக்கா, 3வது சீமாவு பண்டார் நாயக்கா. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
5: வணக்கம்
4: பஞ்சாயத்து.
5: இது சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமர் DSN நாயக்கா தான் ஆரம்பிச்சது. அப்ப அவர் தான் இது, அவர் தான் இது முன்னெடுத்தவர். நன்றி
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்
4: வாங்க. கோதாஸ்
6: இது DSN காலத்துலதான் அந்த திட்டத்துக்கு ஜனநாயக சமுத்திரமண்டும் ஒரு பேர் இருக்கும். திருக்கியில் படித்த ஞாபகமா இருக்கு.
4: கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டம் என்பது 108 கிலோமீட்டர் நீளமான கல்லோயா நதி. அதை வந்து இங்கினியாகல என்ற இடத்துல மறைச்சு அணை ஒன்று கட்டினார்கள்.
6: அது விக்டோரியா
4: இல்லை, இல்லை விக்டோரியா இல்லை, அது விக்டோரியா மகாவலிக்கு குறுக்காக, இந்த கல்லோயாவுக்கு குறுக்காக இங்கினியாகல என்ற இடத்துல மறைத்து ஒரு அணை கட்டி உருவாக்கப்பட்டதுதான் சேனநாயக்கா சமுத்திரம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார்.
4: வாங்க.
7: சேனநாயக்கா அவர்கள் தான் 1949 அவர்கள் தான்
4: ஆண்டும் தெரியுது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: நன்றி.
4: நிகழ்ச்சியில் நடத்தினர். வணக்கம்.
8: வணக்கம் நான்ஜயா.
4: ஜியா வாங்கோ.
8: இது வந்து டிஎஸ் என்னையா தான் மற்ற சாராக சொன்னதுல மிச்சத்தை சொல்லிட்டு போறேன். 1959 ஆண்டு காரிதுன்னு அப்புறம் 1953 தான் முழுமையாக நிறைவு
4: பெற்றுதான். ஏன் முதல் கேள்விக்கு வந்தீங்களா? நீ முதல் கேள்விக்குமோ? சரி சரி,
8: எப்படி போயிட்டீங்களா?
4: இல்ல ஜெயா, திடீரென்று வந்த வாய் கலந்துச்சு எனக்கு. ஏதோ கிணம் உலகத்துல இருக்கு.
8: 49
4: தொடங்கி 53 முடிந்த என்று சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி.
8: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா. இது டிஎஸ்என் கண்ட காலத்துல 49 53 கொண்ட 5 கால திட்டம்.
4: சரி, நன்றி நன்றி. எல்லாரும் பக்கா கில்லாடிகள். வணக்கம்.
10: வணக்கம்
4: குயின்சன். வாங்க.
10: இது டிஎஸ்எஸ் என்ன நாயகம் அவர் காலத்தில் தான் இது இது துவங்கப்பட்டது. நன்றி
4: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வெளியில வந்து வீட்டை வந்து போட்டு வேலை செய்யல. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து கம்ப்யூட்டர் போட்டு போட அதுல போட்டா அதுவும் புதுசா போச்சு. அதுலயும் வேலை செய்ய
4: மாட்டேன்டுது.
11: நன்றி நன்றி
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் பாசன். நிர்மலா.
4: வாங்க நிர்மலா.
12: இது டிஎஸ்என்னாக்கா 49 துவங்கி 55 தான் முடிஞ்சது.
4: நன்றி. உங்களுக்கு இந்த திட்டம் எந்த மாவட்டம் என்று தெரியுமா?
12: ஹல்லோயா.
4: ஓ, எந்த மாவட்டத்தை சேர்ந்து? மாவட்டத்துக்குரியது.
12: மட்டக்களப்பு.
4: கிட்ட வந்தீங்க. நன்றி நன்றி. உங்களுக்கு தெரியும் என்று தான் கேட்டான். அங்கால நிறைய இடங்கள் உங்களுக்கு தெரியும் என்ற வகையில் தான் கேட்டான். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம்.
4: வணக்கம் வாங்கோ.
13: நான்
4: ரஞ்சனி. வாங்கோ.
13: டிஎஸ்என் நாயக்கா அந்த காலத்தில் நடந்தது.
4: டிஎஸ்என் நாயக்கா
13: கேள்விப்பட்டிருக்கேன்.
4: சரி நன்றி
13: நன்றி.
4: ஆமாம், அது டிஎஸ்என் நாயக்கா என்பது மிகச்சரியான விடை. இந்த கல்லோயா பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டம் இலங்கையின் முதலாவது பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் என்ற பெருமையை பெறுகின்றது. இது இன்றைய நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய கேள்வி, அதனால் தான் அதை கேட்டிருந்தேன். ஐக்கிய தேசிய கட்சியின் முதலாவது பிரதமர் டிஎஸ்என் நாயக்கா கல்லோயா அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்கினார். சுதந்திர இலங்கை 48 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றது. இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் என்ற பெருமை இதற்கு இருக்கின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் எல்லையில் இது அமைந்திருக்கின்றது. இந்த திட்டம் அந்த பகுதி மக்களது விவசாய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது அம்பாறை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களை உள்ளடக்கிய கல்லோயா பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கின்றது. அம்பாறை மற்றும் மொன்றாகலை இங்கினியாகலை என்ற இடத்தில் அணை கட்டப்பட்டு இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான சேனநாயக்கா சமுத்திரம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாய நிலங்கள் நீர்ப்பாசன வசதியை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டன. இங்கினியாகலை மின் உற்பத்தி நிலையம் மூலம் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. விவசாயத்துக்கப்பால் நன்னீர் மீன்பிடி தொழில், சீனி ஆலை மற்றும் பல தொழிற்சாலைகளின் உருவாக்கத்துக்கு இந்த திட்டம் அடித்தளம் இட்டது. இந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சேனநாயக்கா சமுத்திரத்தை அண்டி பிரசித்தி பெற்ற கல்லோயா தேசிய வனம் அமைக்கப்பட்டுள்ளது. யானைகள் மற்றும் அரிய மூலிகைகள் பறவைகளும் இதற்கு புகழ் பெற்றவை. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கீழ்ப்பகுதிகளில் உள்ள வயல்கள் பாதுகாக்கப்பட்டு புதிய குடியிருப்பு திட்டங்கள் பல உருவாக்கப்பட்டன. இந்த புதிய குடியிருப்பு திட்டங்கள், குடியேற்ற திட்டங்கள் என்பதன் மூலம் மிக பெருமளவு பெரும்பான்மை இனத்தவர்கள், சிங்கள மொழி பேசும் மக்கள் கிழக்கிலங்கைக்குள் கொண்டு வருவதற்கு இந்த திட்டம்தான் வழிவகுத்தது. இன்றைக்கு அம்பாறை மாவட்டத்தில், அம்பாறை மாவட்டம் உண்மையில் தமிழர் பகுதி, கிழக்கிலங்கை தமிழர் பகுதி, அந்த தமிழர் பகுதிக்குள் திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் உருவாகுவதற்கு இந்த கல்லோயா பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டம்தான் மிக பிரதான காரணமாக அமைந்ததென்றால் அதற்கு மாற்று கருத்தில்லை. கல்லோயா திட்டம் என்றெல்லாம் பேசப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் பல லட்சக்கணக்கான தென்னிலங்கையில் வாழ்ந்த கிராமப்புற மக்கள் பலருக்கு பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு திட்டமிட்ட குடியேற்றத்தை டிஎஸ் சேனநாயக்கா அந்த காலத்தில் ஆரம்பித்து வைத்தார். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேருள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். குறிப்பாக நில் பல்சொல் நிகழ்ச்சியில் இணைந்த பஞ்சாட்சரம், குயின்ஸ்டன், நோர்வேஜியா, குகதாஸ், தேவகுமார், காசி, மூர்த்தி, சாரா, நிர்மலா, மதன், ஜெயா, ரஞ்சனி ஆகியோருக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இணைந்திருந்தது சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மூர்த்தி விரும்பி கேட்ட பாடல் ஒன்றுடன் இணைந்திருப்போம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
2: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 சைபர் 1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 905-667-7200. 9056-7267-2.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை பைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

அழிந்து கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

நமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் பெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 4169993. இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-416-700-2222-j.ca. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and did you
5: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: வருடாந்த
8: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 மாலை வைரவர் மடை, ஜூன் 6 மாலை பூங்காவனம்.
9: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
10: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
11: உங்களுக்கு உப்பவம் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கிளீன் உழைத்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சக்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067672.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event ippozhudhu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku vaarathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem indigenam
4: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 89 உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்டிங் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்டிங்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சக்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு, வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.

0: நீங்க நீங்க சந்திக்க முடியாம இருந்தேன்.
1: இப்போ நான் இங்க ஏர்ல இருந்தப்பதான் வந்தீங்களா?
0: ஆமா ஆமா.
1: வேலையிடத்திலயா?
0: தெரியும்.
1: என்ன பிகரா என்ன பக்கத்துல வந்து பேச தயக்கமா இருக்கேன்னு பேச வேண்டியது. ஹலோ, நான் தான் குயின்சன் அப்படின்னா உடனே தெரிய போகுது. இனிமே நேர்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே வந்து பேசிருங்க.
0: கண்டிப்பா.
1: சரியா? சூப்பர். குயின்சனுக்கு பிடித்த ஐடியல் வீடு எப்படி இருக்கணும்? வீடுனா எப்படி இருக்கும்? எங்க, எந்த ஊர்ல?
0: ஏஜாக்ஸ்ல, டோண்டனன் கார் ரோட்ல.
1: ஏஜாக்ஸ்ல இருந்ததா உங்க வீடு?
0: ஆமா.
1: உங்க கனவு இல்லம். ஓகே, எப்படி இருக்கும் அதுல? என்ன, எதனால இப்ப அதை வித்துட்டீங்க?
0: டூ மச் மொபைல்
1: கேம்ல. ஓகே ஓகே.
0: பேக்யார்ட் நல்ல விண்டோ இருக்கு. கிச்சனுக்கு இருந்தே பாக்கலாம்
1: பேக்யார்ட். உங்களுக்கு ரொம்ப
0: விருப்பமான
1: எந்த இடம்? ரொம்ப ரொம்ப விருப்பமான இடம் உங்க வீட்லயே அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற ஸ்பேஸ் இது?
0: ஹோம் தியேட்டர் இருந்தது, அப்ப டிவிக்கு முன்னால.
1: அதையும் எனக்கு வந்து இப்ப இந்த சில பேர் வந்து இந்த கிராமிய ஸ்டைலில் ஐடியில் இப்படி தான் இருக்கணும், சுற்றி செடி கொடி மரங்களோட ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி கனவு. அந்த மாதிரி வேறு எதாவது இப்படி தான் இருக்கணும், இப்போ கரண்ட்டாக இல்லைனாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னா எந்த மாதிரி விருப்பம் உங்களுக்கு? இதே தான்
0: எனக்கு, அந்த வீடு தான் பிடிக்கும். மாடர்னாகவும் இருக்கும், அந்த
1: விரைவில் அதே வீட்டுக்கே மறுபடியும் நீங்க குடி போறதுக்கான மாற்றம் வரும்
0: கண்டிப்பா.
1: ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் குயின்சன்? வெற்றி கொடி கட்டு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி குயின்சன் கால் பண்ணதுக்கு.
0: நன்றி,
1: வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: நல்லா இருக்கேன். என்ன ஸ்தவம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோம். தமாசான முதல் கேள்வி உங்களிடமே
1: சொல்லுங்க.
2: மலையாள நடிகர் சாங்கிராஜ், நீங்களும் தவள எடுத்து குடிச்சீங்களோ?
1: என்ன இவ்வளவு அசால்ட்டா கேட்டீங்க? முதுகு சோப்பே போட்டிருக்கேன்
2: நானு. நான் செஞ்சிருக்கேன், சரியா டீசெண்டா கேட்டேன். அப்புறம் என்ன தவிர இப்படி மானவங்க படம் கேட்க கூடாதுன்றதற்காக.

0: நான் அனுப்பி
1: சொன்னேன்.
0: நமக்கு வந்து நீங்க சொன்ன ரீம் காசோண்டு தான் நீங்க உங்க தமிழ்நாட்டுக்கு தான் போகணும் ஐயா.
1: ஆமா ஆமா அதுதான் அந்த மாதிரி ஒரு
0: பின்னால பெரிய தோட்டம் எல்லாம் இங்க இங்க 3 months தான் தோட்டம்
1: அவ்வளவுதான் மட்டும் தோட்டம்
0: அதுதான் தோட்டம் அங்கதான் போகணும்.
1: உடனே நீங்க கொண்டு போய் குடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாகுது கரெக்ட். அவர் டிக்கெட் கொடுத்துட்டு அவர் மோதிரத்தை உருவிட்டு வந்துருங்க. அது
0: நாங்கள் அது என்னன்னா நாங்க சின்னதுல இருந்து பார்த்து பழகி கலைச்சு அண்ணாண்டு கூப்பிட்டு மதிப்பு மரியாதை வைக்கிறதுக்காக டிக்கெட் இலவசம் ஆனா உழைப்புக்கு எத்த ஊதியம் கொடுப்பாருன்னா நான் இப்பவே போய்
1: கிடையாது.
0: அந்த சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு அவ அப்பா அண்ணன் வந்து போற பொண்களும் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் நமக்கு தெரியும்.
1: ஓ, குடும்பத்தோட சேர்ந்து கலாய்ப்பீங்களா எல்லாரையும்?
0: ஆமா ஆமா. ஆனா வந்து யாரும் கோயிக்க மாட்டாங்க, எல்லாரும் போயினும் கோபம்ண்டா யாருக்கும் அப்படியா இனிமையான ஆக்கள்லாம் அதே குடும்பம் நம்ம அந்த லாஸ்ட் டைம் பேசணும்
1: சொல்லியிருந்தாங்க.
0: சமருக்கு சட்டில் ஓபன் பண்ணி விட்டு அதையும் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம் இருக்கும். ஆனா வீட்டுல அதிகம் பிடித்தடம் வந்து நான் மேல படியேறி போகும்போது சாமி ரூம் இருக்கு. அந்த சாமி ரூம் பக்கத்துல போல்ல வந்து 4 photos இருக்கு. அந்த 4 photos என்னன்னு என்னோட பிள்ளைகள் இந்த அதுல என்ன விசேஷம் சொன்னா, முதல் மகன் பிறக்கும் போது தென்னை ஹாஸ்பிட்டல் ஒரு உடுப்பு வண்டி கொடுத்து போட்டோ எடுத்தாரல்ல.
1: ஓகே,
0: முதல் பிள்ளை போட்ட உடுப்பு தான் 4 பேருக்கும் போட்டு படம் எடுத்து பிரேம் பண்ணி
1: வச்சிருக்கிறேன்.
0: உடுப்பும் அப்ப மேல போகும்போது 5 நாளும் பார்த்து கொஞ்ச நேரம் நின்று அந்த பிளாஷ்பேக் பழைய நினைவுல பார்த்து தட்டி பார்த்துட்டு போவேன். அந்த உடுப்பு உப்பான்
1: வச்சிருக்கிறேன். எத்தனை 4 பேருமே பசங்களா?
0: முதல் கண்டும் பாய்ஸ், 3வது பொண்ணு, 4வது பசங்க.
1: ஃபேன்டாஸ்டிக். சே, 4 குட்டீஸ். வெரி குட். எல்லாருமே ஸ்கூல் முடிச்சிட்டாங்களா இல்ல?
0: மூன்று பேரும் யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சிட்டாங்க. 4வது செகண்ட் இயர் இங்க ரைசனுக்கு வந்தாங்க.
1: ஏங்க அப்பா? ஓ, ஓகே, எல்லாம் செட்டில்ட்.
0: எல்லாரும் முடிச்சிட்டாங்க. எல்லாரும் மேடம்
1: போய் இதே கூட உட்காந்து ரெண்டு பேரும்
0: பாடல்
1: என்ன
0: கேட்கலாம்? நேற்று வரை தனிமையில இன்று முதல் இனிமேல இனிமே தெரியும் இளைய விளைவா
1: பாடல்.
0: சூப்பரான பாடல் உண்டு, இவ்வளவு பேச வாய்ப்பு தந்ததுக்கு மீண்டும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மற்ற இன்னொரு முக்கியமான கேள்வி, நாளை கலையத்துல வந்து டிக்கெட் பிக்கப் பண்ணலாம், டைம் கிடைக்கல.
1: நீங்க கால் பண்ணிட்டு வாங்க, அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அது கால் பண்ணிட்டு வாங்க. சரியா? அப்படியா?
2: ஓ, சீமா இருக்கு.
1: அப்படியா, தெரியல என்னன்னு பாக்குறேன். ஓகே, சீமாரோடைய ஆப் வந்து கார்ல வேலை செய்யலையா?
2: என்னோட கார்ல, முதல் கார்ல இருந்தது, இப்ப இல்ல, அது இல்ல, போன்ல போட வருது இல்ல. ஓகே, பிரச்சனை, இப்ப போன்ல இது பண்றோம்.
1: அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க ஒரு தடவை, மேபி அதனால இருக்கலாம். சில டைம். ஓகே, உங்களுடைய கனவு இல்லம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, கேப்போம்.
2: முதல்ல ஒரு நல்ல வீடு வச்சுக்கலாம், பாரெல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் வச்சுக்கலாம். அதுல அங்க வந்து இந்த மணிப்பிளான் சொல்றது வேற வேற பெயர் இருக்காது, அது கொடி கொடியா வளரும்.
1: ஆமா ஆமா, தெரியும். ஆமா,
2: அது சும்மா வாசலுக்கு நம்ம வச்சு நிறைய வளர்ந்து அப்படியே நெற்கச்சக்கம் இருந்தது, அது நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் பழைய வீடு.
1: ஓகே,
2: அப்ப அது நிறைய விண்டோ, அப்புறம் அத விண்டோ எல்லாம் மாத்த வேண்டியது, அப்ப அதை வித்துட்டேன். நல்ல
1: நல்ல நல்ல வீடு, ஆனா ட்ரீம் ஹவுஸ். அது ஆனா ஓகே, அது மெயின்டெனன்ஸ் கஷ்டம்ன்றனால வித்துட்டீங்க.
2: அதுக்கப்புறம்
1: நீங்க போட்ட கண்டிஷன் மாதிரில தெரியுது. அது சரி, நீங்க ஒரு தாய்லாந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னு
2: தெரியுது. அப்படி இல்ல, ஆனா என்ன சொன்னாலும் ராஜ், எங்க போனாலும் இங்க வந்து, அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு சிக்கன் கறி என்னவோ சமைச்சு சாப்பிட்டு, அது அது அதான் இன்பம். எங்க போங்க, எந்த சொக்கத்துக்கு போங்க,
1: கரெக்ட். வீட்டுல வந்து
2: போயிட்டு, வீட்டுல வந்து ஒரு ரைஸோ வடை என்ன போட்டு கறியோ சிக்கன் கறியோ என்ன சமைச்சு சாப்பிட்டு அந்த இதுல படக்கையில படக்கோ நிம்மதி, உண்மையில அதோட நிம்மதிதான்.
1: கண்டிப்பா நிச்சயம், அது வந்து எல்லாருமே வந்து சொல்ற ஒரு பாயிண்டா இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி
2: என்னடா இந்த வீட்டு வந்து கொஞ்சம் வேற கூட எல்லாம் வடிவேற எல்லாம் எல்லாம் செய்து வச்சுக்கிறோம். நிறைய மெயின்டெனன்ஸ் வேற வீட்டு வேற வயசுதான் கஷ்டப்படுறது. பொண்ணு வேலும் இல்ல, பொம்பளை பிள்ளையாலும் இல்ல. அப்ப நானும் கூட
1: செய்வேன். வேலை செய்யறேன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருவீங்க. எல்லாம் மெயின்டைன் பண்றது
2: அவங்கதான். அதான் வேலைக்கு போற கஷ்டம்.
1: கரெக்ட் தான். சரி, என்ன பாடல் கேட்கலாம் சுதானா உங்களுக்காக?
2: எனக்கு வந்து அந்த எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. ஏதோ
1: யாருக்காக இந்த பாட்டு?
2: எல்லோருக்கா?
1: எல்லோருக்காக இல்லையே, டவுட்டா இருக்கு.
2: எல்லோருக்கா?
1: ஓகே, அந்த பாட்டை போட்டுருவோம் உங்களுக்காக.
2: நன்றி நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இங்கேயும் டொரண்டோலயும் வந்து 29 degrees, ஆனா ஃபீல்ஸ் லைக் 34.
3: அந்த மாதிரி
1: என்ன பண்றது, லக்குன்னு வரும்போது நமக்கு அப்பப்பதான் வேலை செய்யுது.
3: ஆமா, அதை சொல்லிக்கொண்டு
1: எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. நான் வந்து இந்த குளிக்கிறதுக்கு ஒரு பாட்டு என்னன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்து என்ன சொன்னாரு, ரசிகன் கிட்ட கேளுங்க, குளிக்கிற பாட்டு அவரு தான் கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னாரு. அதுக்கு என்ன என்ன காரணம்
3: நினைக்கிறீங்க?
1: மதன் சொன்னாரு. மதன் சிச்சுவேஷன் சாங்ல கில்லாடி நீங்க தானே, அதனால சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுடைய கனவு இல்லம் பத்தி பேசுவோம்.
3: நிச்சயமாக இந்த குடிக்கிற சாங் சொன்னா இந்த படம் இருக்கு என்ன, சலங்கை வழியில
1: பாத்தீங்களா, சொன்ன உடனே மைண்ட்ல வந்துருச்சு ஒரு பாட்டு. ஓகே,
3: கனவு இல்லம் எனக்கும் அதே மாதிரி தான். எங்க எல்லாரும் சின்ன மாதிரி எங்க போன என்ன எப்படா வந்து கிட பெரிய பெட்ரூம்
1: என்ன
3: எப்படா வந்து அந்த பெட்ரூம்ல அப்படியே ஒரு தூக்கம் கொண்டு போடுவேன் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்.
1: உங்க வீட்லயே உங்களுக்கு பிடிச்சது வந்து அப்ப வந்து பெட்ரூம் தான்?
3: இல்ல இல்ல, வீட்டுல பிடிச்சது வந்து இந்த லிவிங் ரூம்.
1: லிவிங் ரூம், ஓகே.
3: நீங்க சொன்ன மாதிரி அதே பெரிய 70-inch டிவியும் போட்டு ரெக்லைனர் சோஃபா போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து பழைய ஏதோ படமோ ஏதோ பார்த்து கொண்டு அப்படி இருக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை விட கார்டன், சமரன் சொன்னா கார்டன்.
1: என்னெல்லாம் என்ன கார்டன்ல ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக் ஸ்பேஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விவரிங்களே.
3: பின்னுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா, நான் முன்னுக்கு வந்து
1: நிறைய வெஜிஸ் போட்டிருக்கீங்களா? வெஜ்ஜீஸ் போட்டிருக்கீங்களா இல்ல பூக்களா அதிகமா வந்து?
3: வெளியும் போடுவேன், போட்டு எனக்கு நல்லா கத்திரிக்காய் இது என்ன சிலி அதெல்லாம் நிறைய பேர்
1: எனக்கு
3: அது போட்டிருந்தேன். பட் அந்த நீள சுரக்காய் இருக்கு தெரியுமா, அந்த சைனீஸ்
1: சுரக்காய்,
3: அது போட்டு ஒரு வருஷம் சும்மா பிச்சு உதறிச்சு என்ன இல்ல தெரியாத அளவு காயா இருந்துச்சு.
1: ஓ சூப்பர், இந்த லாங் ஸ்குவாஷ் அந்த இதுவா? ஸ்குவாஷா?
3: ஆமா போட்டிருந்தேன். பிறகு அது உண்மையிலேயே அந்த சொல்லுவாங்க கண்ணு வடுமன் சொல்லி.
1: ஆமா,
3: அதுக்கு பிறகு அது வரவே இல்லை.
1: அடடா, சே.
3: அந்த விஷயம் எல்லாருக்கும் கொண்டே கொடுத்தேன், எல்லாரும் கோயில் குளமா எல்லாரும் கொண்டே கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அது பட்ட முன்னுக்கு வந்து நான் அந்த ஆன்டிக்ல ஒரு அந்த ஒரு ஒரு இது மாதிரி ஒரு காட் மாதிரி காட்டுன்னா அந்த தெரியுமா அந்த அந்த குதிரை இழுத்து கொண்டு போற அந்த வண்டில் அது மாதிரி ஒரு சின்ன காட்டுண்ட ஒரு ஆன்டி ஒரு கராஜ் செல்ல
1: வேண்டினேன்.
3: அதை வச்சு அதுல அந்த நான் போட்டோ எடுத்து போட்டு வரேன். பூக்கு பூ அந்த ஃப்ளவர் இது என்ன
1: மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கீங்க.
3: ஆமா, எனக்கு எந்த நெய்வரும் எந்த மாவியும் எனக்கு ஓடர் அது ஓடி வித்த வேண்டி தரோம் சொல்லி அப்படி அதை வச்சுக்கிறேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிக்கும். என்ன தெரியுமா, உங்களுக்கும் ஆன்டிக்ஸ் பிடிக்கும் இல்ல, எனக்கும் ஆன்டிக்ஸ் பிடிக்கும்.
3: அப்படி அப்புறம் ஒரு டைனிங் ரூம் மாதிரி உண்டு, ஒரு கிச்சன் உண்டு. அப்ப அந்த ஷேப்பே வடிவா இருக்கும். இதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்த வடிவங்களா எந்த வீட்டுல இருக்குது. மற்றது இது என்ன ஹவுஸ் ரூமும் மேரோ சொன்ன மாதிரி ஒரு ரூம் மாதிரியே இருக்கு, பெரிய ரூம். அதுக்கே பாட்டுகள் வந்திருக்கா
1: கேக்கலாம். பாடல் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
3: கண்ணா நம் வீட்டுக்கு வானவில்ல குடிச்சு.
1: ரெண்டு வீடு பக்கத்துல பக்கத்துல கட்டி அந்த படம், அந்த படத்துல அந்த வீடு வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல் பிளே பண்ணும் இல்லையா. அது என்ன செல்லா என் வீட்டுக்குள்ள
3: நினைக்கிறேன், வீட்டுக்கு வானவில்ல பிடிச்சி நல்லாவே வண்ணம் அடிப்போம்.
1: சூப்பர். ஆக்சுவலி அந்த படத்தை பார்த்துட்டு நானும் என்னோட கசினை இதை வந்து பேசிக்கிட்டோம். நம்மளும் இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல ஒரே மாதிரி வீடு கட்டி ஜாலியா இருக்கணும் அப்படின்னு
3: சொல்லி. என்ன இதை விட இது என்ன என்னன்றா, உண்மையிலேயே நான் ஊர்லயே அந்த எங்கட வீட்டுல கொஞ்சம் தான் அந்த புல்லு வளரும் அந்த முன்னுக்கு, எங்கட வீட்டு முன்னுக்கு.
1: சரி,
3: அதையே நான் அங்க மெயின்டைன் பண்ணுவேன் அந்த
1: நேரத்திலேயே.
3: அந்த நிறைய பூக்கண்டு எங்கட வீட்டு கதவை திறந்தா உங்களுக்கு அந்த எக்ஸோரான்னு சொல்லுவேன் நாங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னு
1: தெரியல,
3: ஊசி மேலே மேலே ஒன்று இருக்கும். அதுலயே எல்லா கலரும் நான் எங்கட விட்ட
1: வச்சிருந்தேன்.
3: யா எல்லோ பிங்க் ஹாட் பிங்க் ஒயிட் அது இதுன்னு சொல்லி எல்லா கலரும் வச்சிருந்தோம். அப்படி வச்சிருந்தோம். நன்றி, நன்றி தான்.
1: சிறப்பு, ரொம்ப நன்றி. நன்றி ரசிகன், புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. கரெக்டாக புரிஞ்சுட்டார். ஓகே, நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு டப்புன்னு, அவ்வளோதான். நானுமே ரிக்வஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான். ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மேக்ஸிமம் ஒரு டைமாக வச்சுப்போம். அது குயிக் குயிக்காக முடிச்சுக்கிட்டா நல்லதாக இருக்கும். விளம்பரங்களை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 6699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ சாதிச்சாலும் நமக்காக ஒரு இல்லறம் இல்லையா, நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பயங்கர லேவிஷாக மிகப்பெரிய ஒரு மேன்ஷனாக பேலஸாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அழகாக ஒரு 10x10 ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற வைப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வீடுடைய வைப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் அந்த வைப் வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு ஓட்டு வீடாக கூட இருக்கலாம், ரொம்ப சின்ன ஒரு குடிசையாக கூட இருக்கலாம், ஆனால் உள்ளே போனால் அப்படி இருக்கும் ஃபீல். சில வீடுகள் வந்து நீங்கள் போயிருப்பீங்க, கிராமத்தில் ஃபுல்லாக அந்த சாணம் வந்து தெளித்து பூசி மூழ்கி தின்ன ஒன்று இருக்கும், ரொம்ப குடிசை வீடாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளார அழகாக சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வச்சு ஒரு குட்டி சாமிரும், ஒரு சைடில் ஒரு கார்னரில் தான் வந்து கிச்சன் இருக்கும், அப்படியே ஒரு கார்னரில் சின்ன ஒரு தடுப்பு மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் ரொம்ப சாதாரணமான வீடாக இருக்கும். பாத்ரூம்லாம் வந்து பின்னாடி தனியாக போய் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீடு உள்ளே போனோடனே ஒரு வைப் ஒன்று கிடைக்கும், சே சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங், ஐயோ பாவம் அப்படின்ற பரிதாபம்லாம் வராது, அவ்வளோ அழகாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி அந்த நம்ம கிடைக்கிற அந்த 10x10 20x10 ஏதோ ஒரு ஸ்பேஸ் அதை எப்படி நம்ம வச்சுருக்கோம், அந்த வைப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ உங்களுக்கு பயங்கர வைபாக இருக்கிற அந்த ஸ்பேஸ் எது, இல்லை என்னுடைய ஐடியல் ஹோம் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும், வந்த உடனே அப்படியே அந்த கார் பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்கணும், நான் வந்து போனோடனே என்னுடைய டைனிங் ஹால் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், வாஷ்ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இல்லம் உங்களுக்காக ஒரு சித்தரித்து வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்க தான் விரும்புகிறேன். அதை என்னோட ஷேர் பண்ணுறதுக்காக கால் பண்ணுங்கள் 416-644-6222. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க காசிநாதன், உங்களுடைய வீட்டை பற்றி.
1: என்ன
0: அது சொல்லுங்க. அப்படிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அபார்ட்மெண்ட் காண்டோஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: நல்ல வீடுன்னு அங்க ஊர்ல இருக்கு, நாங்கள் நல்ல எனக்கு பிடிச்ச வீடுன்னா பனியோலையில மீஞ்ச வீடுதான் கலக்க வைப்போம்.
0: நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க இந்த பின்னாடி மாட்டெல்லாம் வாங்கி
1: அதுகள் இருந்ததானே, நாங்கள் எல்லாம் ஆனா இப்ப எல்லாம் சீராக்கிட்டோம். அங்க மாடு வண்டி வளர்க்கறவங்க எல்லாம் தோட்டங்கள் எல்லாம் தம்பி இருந்தோம், அங்க போய் தம்பி இருக்கோம் மட்டும்
0: அதுக்கேற்ற
1: விலை இல்லையா, நல்லது நாங்கள் என்னதான் செய்தாலும் என்னதான் பண்ண அதை கட்டி காக்குறவன் தான் கட்டிக்கார். நாங்கள் எங்களோட பாரம்பரியம் முழுக்க பிறந்த வளர்ந்த பாரம்பரியம் முழுக்க வீடு வாசலில் இருந்த வீடுகள் எல்லாத்து அழிச்சிட்டு வந்த ஆக்கள்லாம் நாங்க எங்கிற சந்தேகம். சும்மா நாங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் பெரிஞ்சா கூட அடிக்கணும், இனி எங்கட பிள்ளைகள் போக போறதும் இல்லை, உங்களோட நாட்டை பார்க்க போறதும்
0: இல்லை, இருக்கிற ஊரை அழகாக்குறது தானே.
1: நானே நீங்க சொல்றேன் என்றால் நாங்கள் அதை இருக்கிறத காப்பாற்ற கூடியவன் தான் கட்டிக்காரன் அந்த சந்ததி. நாலு பேர் வழியில வந்தாலும் நாலு பேர் உள்ள இருந்து அதுல கட்டுக்காக குடிச்சு இருந்திருக்கோம். நாங்கள் அதுல எல்லாம் விட்டு பிள்ளையா போச்சு, சரி இதுல கழிச்சு நாங்கள் இனி ஒண்ணும் செய்யலாது. நான் ஒரு பாட்டு
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு சரிதா கணக்காதுங்க, அந்த மல்லியே சின்ன முல்லையே என்று சொல்லி கிழக்கு கர படத்துல தான் இருக்கணும், குஸ்துவும் பிறவும்
0: மல்லியே சின்ன முல்லையே அதானே.
1: முல்லைக்கு பாரிய செய்யறான் உளுந்தவன், இந்த சின்ன முல்லைக்கு என்ன உளுந்தவர் பிறவு அந்த
0: புரியல என்னது,
1: முல்லைக்கு பாரி முல்லைக்கு செலுக்கி பாரி வள்ளல் தேர் உளுத்தவர்.
0: ஆமா சின்ன முல்லைக்கு இவர் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, இவர் தேர் மட்டுமா கொடுத்தாரு?
1: இல்ல, இந்த கவிஞர் தான் இந்த மாதிரி போடுவாங்க சொல்லி என்று.
0: அப்படி, ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இந்த பாட்டை
1: கேட்டிருக்கீங்க.
0: சரி, ஓகே, நன்றி நன்றி காசிநாதன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தம். எப்படி இப்படி நிறுத்தி பேசி பழகிறீங்க அப்படி நம்ம கிட்ட மட்டும்?
2: மதிப்பு என்ன, நான் இப்ப என்ன கொஞ்சம் திருத்தி கொண்டு வரேன். மாஜியாக நன்றி. நான் இப்ப ஜூன் மாதத்துல இருந்து என்ன திருத்தி கொண்டு வரேன், பழைய புருஷோத்தம் அப்படி அழிச்சு கொண்டு வரேன்.
0: நல்ல விஷயங்களை வந்து மாத்துறீங்க அப்படின்னு, அதை மாற்றம் தானே வாழ்க்கை. கரெக்ட் தான், நம்மள மாத்திக்கிறோம்.
2: இல்ல, நான் திருந்தோட மாதிரி நினைச்சுனா, இப்ப நான் அந்த கொஞ்சம் ஆழ்ந்த கவலை இருந்தபடியா கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருந்தா, இப்ப நான் ஜூனுக்கு பிறகு நான் என்ன கொஞ்சம் திருத்தோட மாதிரி நினைச்சா, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி கொண்டு வரேன். அதுல அப்ப அத கதைக்கிறத கொஞ்சம் மெதுவா தெரியுனாலே
0: அப்படி மெதுவா கதைக்க பழக்கிறீங்க.
2: கேள்விகளுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து கொண்டு வர. மற்றது தானியக்கா அந்த பிறந்த நாளுக்கு அந்த கவிதை எழுதினான் சொல்லலா போது அக்காட்டை அனுமதி கேட்டான். இன்றைக்கு சொல்ல சொல்லி ஓமன்ட்டவா அந்த கவிதை சொல்லலாமா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
2: வானொலி காற்றில் தவழ்ந்து பெறும் குரலே, அது வெறும் ஒளியல்ல, அமைதியின் ஆழத்தில் மலர்ந்த அறிவின் ஒளி கதவே. அலைகள் கடந்து என் செவியை தீண்டி இன்று நேயர்கள் நெஞ்சில் நிழலாய் விடுகிறது உங்கள் பெயரே அக்கா. பெற்றோர் சூட்டிய பெயர் அழகானதுதான், ஆனால் உங்கள் பண்பு மறுவும் அதை மேலும் உயர்த்துகிறது. வளர்ப்பின் பெருமைக்கு நீங்களோர் உயிர் சாட்சி, நட்பண்பின் நதியாக உலகில் நீர் போல் ஓடுகிறீர்கள். வளர்ப்பின் பெருமைக்கு நீங்களோ உயிர் சாட்சி, நட்பண்பின் நதியாக உலகில் நீர் போல் ஓடுகிறீர்கள். பேச்சில் ஒரு கண்ணியம், அதை கல்வியின் கனிவா அல்லது வளர்ப்பின் நுண்ணிய நறுமணமா? பேச்சில் ஒரு கண்ணியம், அது கல்வியின் கனிவா அல்லது வளர்ப்பின் நுண்ணிய நறுமணமா? நான்கிற அகந்தை அற்ற உங்கள் பேச்சு இந்த சியம்மாள் வாழினி நேர்கள் மனதை வருடி செல்கிறீர்களே அக்கா. அப்படிப்பட்ட வார்த்தைகளின் தெளிவில் சிந்தையின் ஒளியில் விரிகிறது, அது என் வாழ்வில் வழிகாட்டும் தீபமாய் ஒளிர்கிறது. எல்லோரிடமும் நீங்கள் காட்டும் அந்த இனிய அணுகுமுறை என் மனதின் மதிப்பின் முத்திரையாக பதிந்து போனது. உங்கள் கருத்துக்களை நான் எப்போதும் மதிக்கிறேன். அந்த உயர்ந்த பண்பே என் மரியாதையின் அடித்தளம். இடத்த உறவில்லாத போதும் இதய உறவாக நீங்கள் என் வாழ்வில் ஒளிர்கிறீர்கள். இந்த இனிய நாளில் கூட பிரபாத தம்பியாக இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பை சமர்ப்பிக்கிறேன் அக்கா. உங்கள் வாழ்க்கை என்றும் உயர்வின் பாதையில் மிளரட்டும். உங்கள் சிந்தனை வளரட்டும், செயல்கள் சிறக்கட்டும். நீங்கள் தொடங்கும் அனைத்தும் வெற்றியில் வாசல் திறக்கட்டும். அன்பு மெமரியும் உங்கள் வாழ்வை நிரப்பட்டும். நீங்கள் என்றும் நலமுடன் வாழ்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாரணி அக்கா. வணக்கம்.
0: சூப்பர், போங்க. ஒரு லெட்டரை எழுதி முடிச்சிட்டீங்க, ஃபென்டாஸ்டிக். இதை வந்து அவங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிடுங்க அப்படியே.
2: நன்றி,
0: ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது.
2: மிக்க நன்றி. நான் கண அக்காக மரியாதை வச்சிருக்கிறேன். அப்ப இல்லைன்னா எல்லாரும் அவதானி வச்சிருப்பேன். அப்ப இந்த நாள்ல இந்த கவிதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றவையும் கலைக்கணும். அதனால நான் இந்த 2 நிமிஷத்துக்குள்ள, நான் எந்த ஒரு முறை 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்துக்கு தான் மற்றவையும் கலைக்க முடியும்.
0: வெரி குட், ஐ லவ் யூ. நண்பர்கள் இந்த சிஎம்ஆர்ல இருந்து வந்த உறவுகள், எவ்வளவு அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியே ஆயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஆல் நேயர்கள், நீங்க வந்து யூ ஆர் சோ ஸ்வீட். நானும் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி இதோ இதுக்கு முன்னாடி நிறைய, நான் இந்தியாவில் இருந்தப்பெல்லாம் நிறைய ஷோ செஞ்சுருக்கேன், விஜய் டிவியில் இருந்திருக்கேன். எல்லாம் வருவாங்க, ஷூட் முடியும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து வெளியில் மீட் பண்ணுவோம், போவோம், வருவோம், பேசுவோம், கால் பண்ணுவோம், என்னடா எங்கே இருக்க, இந்த சினிமா வந்திருக்கு அங்கே போகலாம், இல்லை அந்த ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி அங்கே போகலாம், இல்லை இவங்க எல்லோரும் வந்து பாட்லக் மீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் அப்பப்போ பண்ணுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி கனெக்ட் நேரிலே பார்த்தது கிடையாது, ஆனாலுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல் ஃப்ரம் ஹார்ட்டுங்கிறது அவ்வளோ நல்லா தெரியுது. இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய சக்ஸஸ் ரேஷியோவே. ஸோ அதுக்காக நானே ஒரு தடவை சுற்றி போட்டுக்கிறேன், அப்படியே பெரிய திருஷ்டி எடுத்துலாம் நம்ம ஷோவுக்கு. அது சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் எழில், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மூன்றாம் தேதி வந்து அவங்களுடைய பிறந்தநாள் முடிஞ்சது. இளையராஜாவும் அவங்களும் வந்து பயங்கர லெஜெண்ட்ஸ் இல்லையா, லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல தான் பிறந்திருப்பாங்க. அவ்வளவுதான், அந்த பிறந்தநாளுக்காக தான் இப்போ பிலேட்டட் விஷயம் சொல்லி அவர் வந்து ஒரு கவிதை படித்தார். நீங்களும் ஏதாவது கவிதை வச்சுருக்கீங்களா? நம்ம கவிதை எழுதுனா தாரணிக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே, பணியாரம், சாப்பிடுக்கிறதே, ஆச்சரியக்குறி, அந்த மாதிரி சின்னதாக முடிச்சிடணும்,
3: அவ்வளோதான்.
0: ஆமாம், நீங்க உங்களுடைய அழகான அந்த இல்லறம் பத்தி, இல்ல கனவு இல்லம் பத்தி எங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா?
3: என்னுடைய இல்லத்துல, என்னுடைய கனவு இல்லத்துல நான் நினைச்சு வந்து செய்துட்டேன். நான் ஒரு கிட்டுக்கு அந்த விண்டோ நடுவா வச்சுக்கொண்டு ரெண்டு சைட்டும் ஒரு ஷோகேஸ் புக் சைட் மாதிரி, அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே பெஞ்ச் மாதிரி
0: எனக்கு
3: அது விருப்பம் இல்ல, அத இல்லாமல் ஒரு கிளாஸ் போட்டு ஓபன் அவளியில இருந்து பார்த்தா செய்யற மாதிரி அந்த ஜீசஸ் பைபிள் எல்லாம் வச்சு சும்மா நோமனா நாங்க ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்றுலாம் அப்படி வச்சுக்கிறேன், பைபிள் எல்லாம் ஹேண்டில் எல்லாம் வச்சு அதான் அந்த ஒரு கிளாஸ் போட்டு போல்ல வைக்கணும்னு ஒரு விருப்பம்
0: இருக்கு.
3: மற்றது அந்த எனக்கு ஃபிஸ்ட் அங்க வெளியில இருக்கிறத விட அந்த போல்லே அப்படி போட்டை போலிங் ஆயிக்கொண்டு அப்படியே கீழே ஒரு தொட்டி கட்டி அதுக்குள்ள ஃபிஷ் நின்று முன்னுக்கு வந்த ட்ரீ எல்லாம் சின்ன சின்ன ட்ரீ எல்லாம் வச்சு
0: இதத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. என்ன எல்லாரும் நானும் எதிர்பார்த்தேன், அதுல உள்ள ஒரு பாண்ட் இருக்கணும், அதுல ஒரு நாலஞ்சு மீன்கள் அப்படியே அங்க நீந்தணும், சூப்பர். அடுத்தது வேற
3: என்ன? வெயில் இருக்கானே, அப்ப அந்த ஊர் மாதிரி கொஞ்சம் சைட்டா காஃபா கொஞ்சம் உருவாக்கி பின்னால சும்மா ஒரு இருந்து இருக்கிற மாதிரி கட்டுறதுக்கு என்ன விருப்பம். அந்த அவரோட டெய்லர் வீட்டை போன அந்த அப்படியே
0: பாத்துனாங்க,
3: அது நல்லா இருந்தது. அந்த ஐடியா வந்து
0: என்ன செட்டப் வச்சிருந்தாங்க சொல்லுங்க?
3: அந்த பின்னக்கு பக்சாட் போற டோரோட அந்த ஒரு கேப் ஏரியாவை க்ரோஸ் பண்ணி கேப் நாங்க ஊர்ல வச்சிருப்போம். கேப் சுவரோட ஒரு சும்மா பத்து என்ன சொல்றது அந்த ஒரு ஹோல் மாதிரி வேலைக்கு
0: போயிட்டு என்ன சொன்னாரு கேட்டதுக்கு?
3: காசு இல்ல, இதெல்லாம் காசு இல்ல.
0: நீ அந்த டெய்லர் அக்கா வீட்டிலே போய் பார்த்துக்கிட்டாங்களா?
3: வேலைக்கு போயிட்டு என்ன செய்ய
0: அப்படி
3: ஒரே வாகனங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருக்கும் பின்னுக்கு இப்படி ஒரு செட்டப் பண்ணி அது இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். நாங்கள் சமருக்கு வெளியில கொண்டு பிளான் கொண்டு சமருக்கு வச்சுட்டு அப்புறம் திருப்பி உள்ள போனது
0: அருமை. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
3: நட்சத்திர
0: என்ன ஒரு பாட்டு சூப்பர். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு அதை போட்டுருவோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
3: இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஹஸ்பண்ட் பேசி கொண்டாரு பப்ளிக்ல எப்படி வச்சா நக்கல் அடிக்கிறது, இந்த அப்பா வயசுல இருக்கிறவருக்கு பவனி
0: விட்டுட்டேன்னு சொல்லி. அப்பா வயசுல இருக்கிறவரை நீ கிண்டல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க.
3: அது பப்ளிக்ல செய்தா அவங்கள சேர்த்து அவங்கள அந்த பேசிக் பண்பு கூட தெரியாது. அந்த பேசிக் போட்டா
0: ஐயோ என்ன சொன்னீங்க அப்படி நீங்க தங்கச்சின்னு
3: அவரே
0: அத மறந்திருப்பாரு. மறுபடியும் மறுபடியும் அத வந்து நீங்க அதெல்லாம் அவர் தப்பாவே எடுத்துக்க மாட்டார். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மனிதர் அவர், பிரச்சனையே இல்ல. அவருக்கு தெரியல உண்மை
3: எதுன்ட்டு.
0: ஓகே நன்றி நன்றி
3: அடுத்த
0: நேர இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க காலை வணக்கம் கமாண்டர் கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க
0: கமாண்டர் கண்ணன்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு டாபிக் கொண்டு வீடு. வீடுதான் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு செய்வாங்க. நாங்க மாக்கத்துல இருந்தோம், இப்ப கொண்டோல இருக்கிறோம். கொண்டோல இருந்து ஒரு பக்கம் வியூ வந்து கார்டன் எக்ஸ்பிரஸ் வே டவுன் டவுன்ல.
0: ஓ சூப்பர். நீங்க வேணுமே டவுன் சைஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்குன்னு.
4: இல்ல இல்ல அப்படி
0: டவுன் டவுன் பிடிச்சிருக்கு.
4: மூணு கொண்ட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தான் வாங்குறோம் அங்க மார்க்கெட்ல இருக்கல.
0: சரி,
4: அப்புறம் ஆக்குபேஷன் 2018 எனக்கு ஒரு 1 year தான் ரிட்டையர்மெண்ட் இருந்துச்சு. நானும் வைஃப் கொஞ்சம் சொல்றோம். அதே அப்ப நாங்க என்னத்துக்கு மகளும் மேரி பண்ணி போயிட்டாங்க மூத்த. அவங்க அங்க மாக்கத்துல ஒரு ஃபார்மீஸ் கிட்டதான் இருந்தாங்க. அப்ப பெரிய வீடு அது, ஒரு 300-400 square feet கார்னர் ஹவுஸ், பின்னுக்கு கார்டன் எல்லாம் இருக்கு, சைட்ல எல்லாம் புல்ல எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். ஆமா, கார்டன் பின்னுக்கு பூக்காண்டு எல்லாம்
0: நீங்க பேசுறது நிறைய கட் ஆகுது கண்ணன், நீங்க பேசுறது கிளியரா இல்ல.
4: கண்டமேனியத்துல ஒரு இதுல இருக்கு, பரவாயில்ல இன்னொரு நாளை பேசுவோம். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய ஒரு போராட்டி முதல் போராளி இருந்த நாள் சிவகுமார் உரும்புரால ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க.
0: என்னோட
4: பாட்டு வந்து நீங்க வீடு பாட்டு ஒன்று நீங்களே தேர்ந்து போடுங்க, இல்லாட்டி ஒரு ஒரு ரெவல்யூஷனரி சாங் ஒன்று என்ன வந்து தேர்ந்து போடுங்க, நாங்க இன்னொரு நாளை பேசுவோம்.
0: நிச்சயமா நிச்சயமா, நோ ப்ராப்ளம் கண்ணன். ரொம்ப ஸ்வீட்டா நீங்க சொன்னதுக்காக நன்றி. ஆனால் நிறைய விஷயங்கள் யூஸ்வலா நீங்க கடகடகடன்னு கண்டென்ட் கொடுக்குறாள், இன்னைக்கு ஏதோ விட்டு விட்டு கேக்குது, பரவாயில்ல. நன்றி கண்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. நிறைய கண்டென்ட் கொடுக்கிற ஒரு ஆள் புசுக்குன்னு வச்சுட்டு போயிட்டார். பரவாயில்ல. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் ராஜ் சாரா.
0: ஹே மீண்டும் சாரா, சொல்லுங்க சாரா.
5: இல்ல தாரிணிக்கு அன்னைக்கு நான் பிறந்த நாள் சொல்ல மறந்துட்டேன், அதனால திரும்ப சொல்லு லேட்டர் பிறந்த நாளை சொல்லிக்கொண்டு.
0: பாட்டே, அப்ப இந்த வாரம் பூரா தாரணியுடைய பிறந்த நாள் தான் ஓடும் போலயே. இளையராஜாவுக்கு கூட இவ்வளவு வாழ்த்துக்கள் வரல.
5: அதுதானே, அடுத்தது நான் ஆன்லைன் ரேடியோ எனக்கு இங்க ஒர்க் பண்ணல, அதனாலதான் இந்த போனை போட்டு கேட்டுட்டு இருந்தேன்.
0: உங்களுக்கு இப்ப என்ன அதே தான் கம்ப்ளைண்ட் சுதானாவும் சொன்னாரு அப்படியா?
5: ஆன்லைன் ரேடியோ இப்ப கேட்கல, மற்ற சேனல் எல்லாம் ஒர்க் பண்ணுது, ஹெச்டி ஒன் ஒர்க் பண்ணுது, டூ தான் ஒர்க் பண்ணுது, உங்களோட இதுதான் ஒர்க் பண்ணல.
0: ஐயோ அப்படியா, ஹெச்டி டூ வந்து எதுல போன்ல வரலையா?
5: இணைப்பில்
0: வணக்கம். எனக்கு தெரியும் நீங்க ஸ்வீட்டான ஆளுன்னு
6: சொல்லிட்டேனே, அப்படி கோவிக்கிறது தான் நாங்க மற்ற பத்தி கதைக்க கூடாது
0: சொல்லுங்க. பரம்பரை பரம்பரையா வந்து அவங்க வீட்டு வெளியில திண்ணையில உட்காந்துட்டு போற வரவங்களாம் கலாய்ச்ச குடும்பம், அதனால நீங்க அதெல்லாத்தையும் வந்து நீங்க பர்சனலா அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்ப ஸ்வீட்டான மனிதர், ஜாலியா எடுத்துப்பாரு. இல்லை நமக்குள்ள இதெல்லாம் ஜாலிக்காகத்தானே, எதையுமே யாருமே மனசு தரவுல எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் கனெக்ட் பண்ணுவோம். வணக்கம்.
7: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரமேஷ், காலை வணக்கம்.
7: உங்கள்கிட்ட கேள்வி, அந்த சாராவ முதல்ல எனக்கு ரெங்க ரெண்டாவது நினைச்சிங்க, அடியில துட்டு கூட்டு கொடுத்தாங்களா, லஞ்சம் கஞ்சம் கொடுத்தாங்களா?
0: இல்லை அப்போ வந்து வெயிட் பண்ணல, இப்போ வந்து நிஜமாவே அவங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணாங்க, அதனால் அவன் எடுத்து தான் ஆகணும்ல. அந்த மாதிரி பைசா வாங்கிட்டு லைனில் விடணும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும்ல. இது வரைக்கும் நான் யோசிக்கலாம், ஆனால் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குதே.
7: நல்லா இருக்குது, அதான் சொல்றேன். நான்லாம் வந்தேன்னா அவசரத்தில் போனால் கொஞ்சம் கதைக்கலாம், கொஞ்சம் ஏதாவது மாசத்தை கணக்கில் பேசிக்கிட்டேன்னு வச்சுங்களேன்.
0: ஆ கரெக்ட், இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க மாசம் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல ப்ரையாரிட்டி லைனில் விட்டுரலாம்.
7: இப்ப வந்து பாடல் வந்து சொல்லிடுறேன், வாழ்வே மாயம் படத்துல இருந்து தேவி ஸ்ரீ தெய்வம் திருவாய் வார்த்தை ஒரு வார்த்தை
0: சொல்லிட்டேன்,
7: சும்மா போட்டு விடலாம் தான், என்ன பண்றது,
0: அப்படியா
7: வாழ்வே மாயமா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்.
0: சரி போட்டுருவோம், வாழ்வே மாயம். உங்க வாழ்வு ஜாலியா தானே இருக்குது.
7: சில பேருக்கு போலியா இருக்கும்ல, அதுதான்
0: அது. சரி ஓகே.
7: சரி, இப்போ வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு. எனக்கு வந்து ஊரில் நீங்கள் நினச்சி பார்க்குறோம் இங்கே பண்ண முடியாது, ஊரில் பார்க்கலாம். ஊரில் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆசை. வீடு இடம் இருக்குது, வீடு இருக்குது, ஊரில் வீடும் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே திருச்சியில் இருக்குது, வீடு இருக்குது. ஆனால் நான் நினச்ச மாதிரி எப்படி போகணும்னா, எனக்கு வந்து பின்னாடி இடம் இருக்கணும், ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம், ஒரு பழ மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு நார்த்தங்காய் மரம், வேப்ப மரம்,
0: பியூட்டிஃபுல்,
7: இதெல்லாம் வச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கு, அதெல்லாம் வச்சு முன்னாடி ஒரு வீடு வச்சு பின்ன அது கார் பார்க் பண்ற மாதிரி வச்சு அந்த அந்த சைடுல கார்னர்ல விண்டோ வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து யாராவது நடந்து போனா பார்த்து கமெண்ட் அடிக்கிறது, போறது வர்றது, இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி நம்ம நினைச்சப்ப போய் நம்ம ரூம்ல உட்காரது, இந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இயற்கை சூழ்நிலை இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த பஸ் சத்தம், மோட்டர் சத்தம், இந்த சத்தம் கேட்க கூடாது. அந்த மாதிரி அந்த அதெல்லாம் சத்தம் வந்து இந்த மரங்களே தடுத்துடணும். அந்த மாதிரி நீங்க என்ன சத்தம் போட்டாலும் க்ளோசெட்டுக்குள்ள போய் சத்தம் போட்டீங்கன்னா வெளியில தெரியாது.
0: மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு வீட்டுல.
7: ஆமா, வந்து திட்டினா அங்க போய் திட்டிக்கலாம்,
0: வெளியில வந்து சும்மா பேசிட்டு இருந்தமா அப்படின்னு
7: சொல்லிட்டு சும்மா பேசிட்டு
0: சொல்லிடலாம்.
7: அதனால க்ளோஸ் துணி நிறைய இருந்தா அது ஒரு வசதி, கோபத்தை தீர்த்து வந்துடலாம். சில பேருக்கு அதனால க்ளோஸ் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன், ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கும் அப்பப்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அந்த மாதிரிதான் வீடு. இப்ப எனக்கு இங்க பிடிச்ச இங்க நான் வந்து பாத்தோன்னா காலையில அந்த டீயை குடிச்சுக்கிட்டு இல்ல சாயந்தரம் டீயை குடிச்சுட்டு இந்த கார்னர் உள்ள அந்த ரெண்டு விண்டோவை பார்த்துட்டு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு குடிக்கிறதுல ஒரு நிம்மதி. அதுதான் எப்போதும் பண்ணுவேன். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வந்து ஆஃபீஸ் டேபிள் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், கீழே ஃபைல்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், சாமான் இருக்கும், இந்த பக்கம் ட்ரம்ஸ் இருக்கும், தபலா இருக்கும், ரிதம் பேட் இருக்கும், அந்த பக்கம் முடுக்க இருக்கும், இந்த பக்கம் இது பறை இருக்கும். இதை நினைச்சா இதை வந்து அடிக்கிறது, சும்மா கொஞ்சம் குளிர் பண்ணா உடுக்க ரெண்டு அடிச்ச உடனே குளிர் ஆயிடும். அந்த மாதிரி நினைச்சப்ப வேலை செஞ்சுட்டு இப்படி வாசிச்சுட்டு இப்படி ரொம்ப ஒரு திருப்தி. அப்படி வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு செட்டப். இங்க இருக்கிறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இங்க போய் மாமரம் பழம் மரம் தென்னை மரம் கொய்யா மரம் ஒய்யாலன்னு சொல்லி அடிச்சு வரட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தா பிடிக்கும். ஆல்மோஸ்ட் நேச்சுரலா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். பட் இங்க இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தா ஒரு செட்டப்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்னுடைய க்ளோசெட் போனா இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஒரு திருப்தி, ஏதாவது எங்க குறைஞ்சிருச்சா இல்ல ஏதாவது மாறிச்சா அப்படின்னா பார்த்து செக் பண்ணி ஃபில்அப் பண்ணணுமா டாப் அப் பண்ணணுமா இதெல்லாம் பார்த்து.
0: சூப்பர். நின்று நீங்க தியேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிட்டு போட்ட மாதிரி சொல்றீங்க, ஃபில்அப் பண்ணி டாப் அப் பண்ணி ஓகே.
7: இந்த மாதிரி பண்ணலாம் ஆசை. ஸோ இந்த மாதிரி இது ஆசை எனக்கு இந்த பாடலை போடுங்க. அவர்த்த வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒக்க புருஷம் பண்டாட்டி, இன்னொருத்தர் ஃப்ரெண்டு பேச வந்தாங்க. அங்கே எப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது ஏ வீடு நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு, எப்படி நல்லா இருக்கு, ஆ சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எதுடா அப்படின்னு கேட்டான். எனக்கு வந்து பூஜை ஏறதா பிடிக்கும் அப்படின்னா. உடனே அவங்க இப்படி இருக்கும்போது அவங்க பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து என்னுடைய மேக்கப் அறதான் பிடிக்கும், இவனுடைய பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து சமையலறதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த லேடிஸ் ரெண்டு பேரும் கிச்சனுக்கு பக்கம் போயிட்டாங்க. இவன் கேட்டான், என்னடா அதிசயமா இருக்க, ஜென்ஸை கேட்டா ரீடிங் ரூம் பிடிக்கும்பாங்க, ஜிம் ரூம் பிடிக்கும்பாங்க, நீங்க பூஜைய சம்மந்தம் இல்லாம சொல்ற, நீ வேற அவ்வளவு பக்தி ஆயிட்டியா? அப்படி இல்லையா, எனக்கு வீட்டுல பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு சாமியார் கூப்பிட்டு பூஜை போட்டேன்னா அவன் அந்த மயங்கி ஒரு மாசம் போயிருவா சாமியார் கூட போய் அங்க போய் யாங்கத்துக்கு நான் நிம்மதியா இருப்பான் அப்படின்ட்டாங்க.
0: மாஸ்டர் பிளான்,
7: மாஸ்டர் பிளான். அதுக்குள்ள அந்த பொண்ணு நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஒண்ணு இவன் கேட்டான், அவன் பொண்ணாடி, என்ன சார் லேடிஸுக்கு சமையல் அரங்கிறது சாதாரண விஷயம், அவங்களா அவங்கள சமைக்கிற விஷயம், நல்லா சமைப்பாங்க, அவங்க சமையல் பிடிக்குங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது, நீங்க எதுக்கு சமையல் அரை பிடிக்குன்னு, நீ வேறங்க என்னோட ஆயுத கிடங்க அங்கதான் இருக்கு
0: அப்படின்ட்டு. ஓகே, அப்படி
7: என்னோட ஆயுத கிடங்கு சமையல் அறை தான், உருட்டு கட்ட குருட்டு கட்ட சப்பாத்தி கட்ட குரண்டி கட்ட எல்லாம் இருக்கு சமைத்து.
0: ஓ அந்த இது சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த உப்பு டப்பாக்குள்ளாரதான் வந்து 100 ரூபா நோட்டு எல்லாம் மடிச்சு வச்சிருப்பாங்க, அதனால
7: அது வந்து பணக்கிடங்கு.
0: பணக்கா, அதான் அந்த மாதிரி
7: ஆயுதக்கிடங்கு.
0: ஆயுதக்கிடங்கு ரெண்டுமே அங்கதான். ஓகே,
7: அங்கதான் ஆயுதக்கிடங்குதான் முக்கியம். இந்த மாதிரி சொன்னா கடைசியில இந்த பதில் சொல்லிட்டு அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? க்ளோசட்டுக்குள்ளதான் போய் முனையர் இருப்பாங்க.
0: வணக்கம் ரஜினால், எப்படி இருக்கீங்க?
8: இருக்கிறோம். இதே இந்த ஸ்டைல்ல எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: அப்படி நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கிறீங்களா?
0: டவுட்டோட கேக்கணும், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க ரஜினால்?
8: இருக்கிறோமா ராஜ். கரகாலமா ரெடியா கேட்டு இருக்கிறோம். அடிக்கடி சொல்லுவீங்க வந்திருக்க ஹாயாண்டான்னு சொல்லிட்டு போலான்னு, அதுக்கு அடுத்து நான் உங்களை ஹாசில் போடுவ போலான்னு
0: வந்தேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய கனவு இல்லம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம்.
8: கனவு இல்லங்க இல்ல வண்டப்புறத மட்டும் எங்களுக்கு, நாங்க மொன்ஸ்ட்ரியல்ல பயமண்ட் வேஷம் இருந்துட்டு இங்க மூவ் பண்ணி ஸ்காப்ரோல 1 இயர் ரெண்டு இருந்துச்சு, பிறகு பிரம்டனுக்கு மூவ் பண்ணின முதலாவது வீடு. அது அதுல வந்து அந்த வேலைக்கு நாங்க போயிட்டு வந்தாலும் கூடிய எல்லாத்துக்கும் அநேமா எல்லாருங்க அதை சொல்லிட்டு நம்ம அதாவது வைக்கசம் போயிட்டு வந்தா கூடிய வேறு இடத்துல இருந்து நாங்க வெளியே வீட்டுக்குள்ள போயிருக்கல. அந்த அந்த ஒரு இருக்குன்ற அந்த மன உணர்வுன்றது ஒரு வித்தியாசமானது. ஏன்டா ஏதோ எங்களுக்கு சொந்தமான ஒரு இதுக்குள்ள ஒரு கூட்டுக்குள்ள நாங்க மாறவேண்ட மாதிரி, அதனால நாங்க முதலாவது வேண்டின வீட்டு தான் நான் நிறைய உணர்ந்த நான். அதுக்கு பிறகு நாங்க ஒரு 4 வீடு கிட்ட மாறி அப்படி அப்படியும் இப்படியும் இது பண்ணி அப்படியே போய்கொண்டு இருக்குது. மற்றபடி எங்களுக்கு ஒன்று இப்ப தனிப்பட்ட முறையில வீடு சொன்னா எங்களுக்கு ஒரு

0: ஹோட்டல் வந்திருக்கிறது இந்த ஏரியாக்கில் தான். அதுவும் முக்கியமாக பிராம்டனில் மட்டுமே பார்த்திங்கன்னா 200 வீடுகளுக்கும் மேலே வந்து பாராசியல் வீடுங்க வந்திருக்கு. இது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா இம்மிக்ரன்ஸ்னாலேயே வந்து டெவலப் ஆன ஏரியாக்கள் இதெல்லாம். இப்போ இமிக்ரேஷனே வந்து அப்படியே வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிறனாலும் இவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனாலையும் அது வந்து திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு எத்தனை வருடம் ஆகும்னு தெரில, அப்போ தான் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கனவுகளோடு வந்து ஒரு வீடை வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இல்லை இது கிளம்புவோம் அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லணும், இதுவும் கடந்து போகும். இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்தான், இதுவும் வந்து கடந்து போகும் அப்படிங்கிற சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க மதன்.
1: எனக்கும் நேற்று அந்த ஆப் வேலை செய்யல, இரண்டாவது அந்த திருப்பி இது செய்யணும்,
0: அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும்.
1: இன்ஸ்டால் பண்ணா அது வேலை செய்ய மாட்டேன். நான் முதல்ல புரியும்பா ஹெச்டி இருக்குது, அதுக்கு லைனை போட்டா அது போகுதில்ல, லைன் வேலை செய்யவில்லை. அப்புறம் திருப்பி இன்னும் ஒண்ணு நான் வச்சிருக்கேன், ரெண்டும் வச்சிருக்கேன், அந்த 103 ஹெச்டி மற்ற இதையும் இருக்குது. என்ன
0: கண்டிப்பா கதை ஒரு அழகான சுவாரஸ்யமான கதை இருக்கு, இன்னைக்கு நிச்சயமா கேளுங்க. நன்றி.
1: கதையை போட்டு ராஜ் இடையில ஒன்று ரெண்டு பாட்டும் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அந்த கதைக்கு
0: ஆமா கதைக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம் நிச்சயமா.
1: ஏற்ற மாதிரி அந்த சோங்கம்
0: போட்டீங்கடா,
1: அது கதை இன்னும் தூக்கலா இருக்கு. நல்ல பொறுத்த கட்டத்துல கொண்டு ஜெலோ அந்த ஜெலோ லைட் தெரியக்க கொண்டு நிப்பாட்டணும் கதையை.
0: போற்றுவோம், நீங்க சொல்ற மாதிரியே நடத்திடுவோம் இன்னைக்கு.
1: நன்றி நன்றி நன்றி ராஜ்,
0: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: அதேதான் உங்களுக்கும் பிரச்சனையா? அதான் நீங்களும் வந்து மதன் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, சரியா? சரி, ஓகே. ஒண்ணுமே இல்ல, அதே தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கனவு இல்லம் எப்படி இருக்கணும்னு ஏதாவது கண்டென்ட் சொன்னா அது நல்லா இருக்கும். கனவு வீடு, சின்ன வீடு எல்லாம் பார்த்தாச்சு,
3: குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
0: இலங்கையின் தேர்தல் சட்டங்களை மறுசீரமைப்பது குறித்து சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர்களிடமிருந்து ஆலோசனைகளையும் முன்மொழிவுகளையும் நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழு கோரியுள்ளது. கடந்த பல வருடங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார தொண்டர்களாக சேவையாற்றி தம்மை நியமனம் வழங்கலுக்கான நேர்முகத் தேர்வில் உள்வாங்காது அனுர அரசு திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும், நாளை நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வை இடைநிறுத்தி தமக்கான வாய்ப்பை வழங்க வேண்டுமென்றும் கோரி பாதிக்கப்பட்ட சுகாதார தொண்டர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றனர். இலங்கை கடற்படையின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்காக அமெரிக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல் சமுத்திர விஜய் என்ற பெயரில் உத்தியோகபூர்வமாக பணியில் இணைக்கப்பட்டுள்ளது. ஹொரண படகுட முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13 உயர்வடைந்திருக்கின்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காவல்துறையினர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் இணைந்து A9 வீதியில் கரடிப்போக்கு சந்தியிலிருந்து இரணைமடு சந்தி வரை சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலையின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான உறவு தொடர்பாக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்ற ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். வங்கிகளின் குறுகியகால கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தில் மாற்றமில்லை என்று RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 21 முதல் 55 வயதுக்கு உட்பட்ட குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்த உதவித்தொகை ₹2,500 உயர்த்தி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரி ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். கியூபெக் அரசாங்கம் இயந்திர பணி, மரப்பொருட்களை செய்தல் மற்றும் தொழில்முறை சமையல் போன்ற துறைகளில் பயிற்சி பெற விரும்புவோரை பிரெஞ்சு மொழியில் படிக்க கட்டாயப்படுத்தும் மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. முக்கிய திட்டங்கள் எவ்வாறு மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன என்பதில் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதோடு, இந்த மாற்றங்கள் குறித்த சட்டத்தை கோடைகாலம் வரை தாக்கல் செய்யாது என்றும் கூறியிருக்கின்றது. கனடாவில் தொடர்ந்து தங்குவதற்கான தனது நீண்டகால சட்ட போராட்டத்தில் அல்ஜீரியாவில் பிறந்த முகமது ஹர்காட் வெற்றி பெற்றிருக்கின்றார். அமெரிக்க நிலக்கரி தொழிலை மீண்டும் உயிர்ப்பிக்க பல மில்லியன் டாலர்களை முதலீடு செய்வதற்கான தனது திட்டங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்த முயற்சிக்கு தேவையான நிதியில் பெரும்பகுதி ஜனாதிபதிக்குரிய போர்க்கால அதிகாரங்களின் மூலமாகவே திரட்டப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் நடத்தப்பட்டால் பிரதமருடன் கூட்டணியில் இல்லாத சியோனிச கட்சிகளின் கூட்டணி பெரும்பான்மையை அமைக்கக்கூடும் என்று புதிய கருத்து கணிப்பு தெரிவிப்பதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு சிக்கல்கள் அதிகரிப்பதாக தெரிவதாக ஸ்மான் இஸ்ரேல் பத்திரிகையின் கருத்து கணிப்பு தகவல் தெரிவிக்கின்றது. லெபனான் மீதான இஸ்ரேலின் அநீதியான படையெடுப்புக்கு டொனால்டு டிரம்ப் ஆதரவளிப்பதை கட்டுப்படுத்த நாடாளுமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி தொடர்ந்து போராடப்போவதாக மிச்சிகன் மாநிலத்தைச் சேர்ந்த அமெரிக்க ஜனநாயக கட்சி உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு லெபனான் நபாதியா மாவட்டத்தில் உள்ள நுவோர் நகரில் கட்டடத்தின் மீது நேற்றிரவு நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக லெபனானின் தேசிய செய்தி முகமை அறிவித்திருக்கின்றது.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் டீன்கலி
0: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட் சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன் சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
6: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 24 மணி நேரமும்
3: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
6: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன் விநாயகர் ஆலயம். 905-458-9701.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate Smart Serve License PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services அனைத்து விதமான Sponsorship PR Citizenship Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும்

இருக்கும். இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறது இல்லை, இது வந்து கமலஹாசன் தயாரித்து ரஜினிகாந்த் நடிக்கிற ஒரு படமாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 173வது படம். முதல்ல இந்த படத்தை வந்து இயக்குனர் சுந்தர் சி தான் வந்து இயக்கிறதா வந்து சொல்லி மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து கமலஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நாள் முன்னதாகவே வந்து நவம்பர் 6ஆம் தேதி இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அப்போ வந்து ஊரே திரும்பி பார்த்து பேச்சு, ஆஹா அடித்தது பாடுறா சுந்தர் சிக்கு லாட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அதன் பின் வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி திடீர்னு ஒரு டுமில் பாம் ஒன்று வெடிச்சது. அது எப்படின்னா சுந்தர் சி வந்து அதுலேருந்து விலகிட்டார், கையெடுத்து கும்பிட்டா அந்த அண்ணாத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. என்னடா இவ்வளோ அரிய வாய்ப்பு சுந்தர் சி வேணாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப திடீர்னு டான் படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி வந்து இயக்குவதாக வந்து அதில் சொல்லப்பட்டது. டான் படமாக யார் இது அப்படின்னா சிவகார்த்திகை நடித்து வந்த டான் படம் தான், அந்த படம் தான் அவருடைய டெபியூ படம். அடுத்தது இவருக்கு தான் உண்மையாகவே லாட்ரிப்பா, என்னடா இவ்வளோ பெரிய பேனர் இவ்வளோ பெரிய படிச்சு சூப்பர் ஸ்டாரை இயக்குற ஒரு வாய்ப்பு, அதுவும் வந்து உலகநாயகன் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் சிவி சக்கரவர்த்திக்கு வந்து கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆக்சுவலி படம்லாம் வந்து இந்த நேரம் வந்து படம் ஆரம்பித்து இந்நேரம் ஒரு பாதி ஷூட்ஸ்லாம் போயிருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்தப்போ படம் ஆரம்பிக்கவே இல்லை, அப்படியே இழுத்துட்டே போச்சு. இப்போ வந்து படம் வந்து 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதுனால அதுக்குள்ளார இவங்க படம் எடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ திருப்பியும் வந்து ஒரு டுமில் சிபி சக்கரவர்த்தியும் அந்த படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணல. இப்போ வந்து இதனிடையே இந்த படத்துக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்து இருக்கார் இல்லையா, ஓ மை கடவுளே அப்புறம் டிராகன் ஆகிய படங்களை இயக்கிய ஒரு அருமையான இயக்குனர். எனக்கு வந்து சமீபத்தில் இல்லை, ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே, ஆனால் டிராகன் படம் வந்து ரொம்ப கனெக்டான ஒரு படம். இன்ச் பை இன்ச் ஸ்க்ரீன் ப்ளே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்க. ஃபுல் என்டர்டெய்னர், பக்கா பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ப்ளஸ் அந்த ஃபினிஷிங்கில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கிளைமேக்ஸு அதுக்கப்புறம் ஆன்டி கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து இப்போ வரைக்குமே ரீசன்ட் ஃபேவரட்ஸில் டாப்பில் இருக்கிறது வந்து டிராகன் திரைப்படம். அந்த திரைப்படத்தோடய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தான் இப்போ சைன் அப் பண்ணியிருக்காரு போல. இவ்வு அஸ்வத் மாரிமுத்தோட பிறந்த நாளை முன்னிட்டு அதை வந்து கமலஹாசன் தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் ஃபில்ஸ் வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அதோடு சேர்ந்து ரஜினிகாந்த் 173வது படத்தை வந்து அவர் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. பார்ப்போம், இதோட நின்றுக்கிட்டால் போதும், இல்லைனா மியூசிக்கல் சேர் மாதிரி மாற்றி மாற்றி எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை டைரக்டர்ப்பா மாற்றுவீங்க, சீக்கிரம் படத்தை எடுங்கப்பா. ஆனால் அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு டிசர்விங் பிரேக் தான் அது. அவர் உள்ளற களத்தில் இறங்கினார் அப்படின்னா படம் வந்து நிஜமாகவே நல்லா வரும். எனக்கு இருக்க ட்ரெண்டிங்கில் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு இயக்குனர். ஸோ பார்ப்போம் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல சாரா கேட்ட பாட்டு, முதல்ல வனமகன்லேருந்து பச்சை உடுத்திய காடு என்ற பாடல் இது உங்களுக்காக.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக ஆர்ஜே ராஜன் கதை நேரம் காத்திருக்கிறது. ஒரு அழகான கதை கேட்க தயாராகிக்கங்க. எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வேலையை கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு ஒரு மணி நேரம் கதை கேட்க வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் கரெக்டாக அந்த ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஸ்பீக்கரோ நல்ல வால்யூமில் வச்சுக்கிட்டு கூட சூடாக குடிக்கவோ கடிக்கவோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கதையை என்னோட சேர்ந்து கேளுங்க. இந்த கதையோட பயணிக்கும் போது நிறைய அழகான விஷயங்கள் உங்களுடைய நினைவலைகளிலிருந்தே வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்க சொல்லிட்டு செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக கதையோடு காத்திருக்கிறேன். இணைந்திருங்கள், செய்திகள் தொடர்ந்து நேயர்களோடு கதையை பேசலாம்.
0: வாழ்க்கை செலவு உயர்வை சமாளிக்க உதவும் வகையில் மத்திய லிபரல் கட்சியின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான கூடுதல் நிதியுதவி திட்டம் தகுதியுள்ள கனடியர்களுக்கு வங்கிக் கணக்குகளுக்கு இன்று முதல் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்ட கனடா குரோசரிஸ் அண்ட் எசென்சியல்ஸ் பெனிஃபிட் கூடுதல் கட்டணங்கள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. முன்பு ஜிஎஸ்டி எச்எஸ்டி வரி திட்டம் என அழைக்கப்பட்டது தற்பொழுது பொதுவாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க உதவும் வகையில் காலாண்டு அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. மார்ச் 12 மில்லியன் கனேடியர்கள் இந்த ஒருமுறை வழங்கப்படும் நிதியுதவிக்கு தகுதி பெற்றிருக்கின்றனர். குடும்பத்தின் அளவை பொறுத்து இந்த தொகை மாறுபடுகின்றது என்றும் அதன்படி குழந்தைகள் இல்லாத தனிநபர் ஒருவருக்கு $267 வரையிலும், இரண்டு குழந்தைகளை கொண்ட தம்பதியினருக்கு அதிகபட்சமாக $533 வரையிலும் வழங்கப்படும். வழங்கப்படும் கூடுதல் தொகையானது ஆண்டுதோறும் வழங்கப்படும் மொத்த நலத்திட்ட தொகையில் 50% சமமானதாகும். மேலும் ஜூலை மாதம் முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழக்கமான காலாண்டு தொகையும் 25% அதிகரிக்கப்படவுள்ளது. தங்கள் 2024 வருமான வரி அறிக்கையின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட வருமான வரம்புக்குள் வரும் கனடியர்களுக்கு இந்த நிதியுதவி தானாகவே நேரடி வாய்ப்பு மூலமாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வழங்கப்படும். மே மாதத்துக்கான தொழிலாளர் வேலைவாய்ப்பு அறிக்கை கனடிய புள்ளி விவரத்துறையினரால் இன்று வெளியிடப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் சுமார் 18,000 வேலைவாய்ப்புகள் குறைந்திருந்த நிலையில் கடந்த மாதம் வேலை வழங்குபவர்களின் கூடுதலாக 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலையின்மை வீதம் 6.9% மாற்றமின்றி நீடிக்கும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வுக்கு மத்திய கிழக்கு மோதல் மற்றும் ஜூலை மாதத்தில் இடம்பெறவுள்ள வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்த மறு ஆய்வு காரணமாக அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் ஆகியன காரணமாக ஆண்டின் தொடக்க மாதங்கள் வேலைவாய்ப்புகள் சவாலானதாக இருந்ததாக பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. WTI மசகு எண்ணெய் ஒரு கொள்கலன் ஒன்றின் விலை $0.06 அதிகரித்து $93.10 பதிவாகியுள்ளது. அத்துடன் பிரெண்ட் மசகு எண்ணெய் ஒரு கொள்கலனின் விலை $0.35 அதிகரித்து $95.38 உயர்வடைந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்காக 6 ஆண்டுகளாக உளவு பார்த்த குற்றத்தை அமெரிக்கர் ஒப்புக்கொண்டிருப்பதாக நீதித்துறை தெரிவித்துள்ளது. 50 வயதான தோமஸ் வேபாக்கன் அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் ஊடுருவ முயன்றதையும் தனது அமெரிக்க இலக்குகள் குறித்த உளவு தகவல்களை சேகரித்து அவற்றை தனது சீன அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்று FBI தெரிவித்துள்ளது. ஜனநாயக நிறுவனங்களை சீர்குலைக்கவும் தமது அரசியல் சுதந்திரங்களை குறைக்கவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி எந்த எல்லை வரை செல்லும் என்பதனை இந்த சம்பவம் விளக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்களிலிருந்து தாய்நாட்டை பாதுகாப்பதில் எஃபிஐயின் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக எஃபிஐயின் உளவுப் பிரிவின் உதவி இயக்குநர் ரோமன் ரோஷாஃப்கி தெரிவித்திருக்கின்றார். அண்மைய உத்தரவின் பகுதியாக தெற்கு லெபனானில் உள்ள சில இடங்களில் வசிக்கும் லெபனான் குடிமக்களை இஸ்ரேல் வெளியேற்றியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் அரபு மொழி பேச்சாளர் அவிசாய் அக்ராய் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் லெபனான் குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி ஜஹ்ரானி நதிக்கு வடக்கே செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்தார். இஸ்ரேல் 600,000 மேற்பட்ட லெபனான் குடிமக்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றியிருப்பதோடு அவர்கள் மீண்டும் திரும்புவதையும் தடை செய்திருக்கின்றது. காசா முனையில் உள்ள ராஃபா போன்ற முழு பலஸ்தீன நகரத்தையும் தரைமாட்டமாக்கியதைப் போலவே லெபனானின் கிராமங்களையும் நகரங்களையும் அழிப்பதாக அது அறிவித்துள்ளது. லிட்டானி நதி வரையிலான தெற்கு லெபனான் பகுதியை காலவரையின்றி ஆக்கிரமிக்கப் போவதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் யுக்ரைன் மார்த்தா கோஸ்டிக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவா வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். இதன் மூலம் அவர் தனது முதலாவது கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆண்ட்ரீவா 6-1, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் கோஸ்டிக்கை தோற்கடித்தார். இதற்கமைய இறுதிப் போட்டியில் அவர் சொந்த நாட்டு வீராங்கனையான டயானா ஷ்னைடர் அல்லது போலந்தின் மாயா சலின்ஸ்கா ஆகிய இருவரில் ஒருவருடன் மோதவிருக்கின்றார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. வெல்கம் டு ஆர்ஜே ராஜின் கதை நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய எழுத்தில் உருவான ஒரு அழகான கதை. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸாகவே தெரியும். அவருடைய நிறைய மேடை பேச்சுக்களை போய் அட்டன் பண்ணி அவரோட சந்தித்து பேசி அவரோட உரையாடி நிறைய பர்சனல் சந்திப்புகளும் வந்து கிடைத்த வாய்ப்பு எனக்கு. 27 வருஷமாக இவர் வந்து தமிழ் லிட்ரேச்சரில் வந்து ஏகப்பட்ட நாவல்கள், குறுங்கதைகள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்காரு. இவருடைய சாதனை என்னென்னு பார்த்துருவோம், இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ் ராமகிருஷ்ணன் பற்றி என்னென்னு பார்த்தோன்னா, இவர் வந்து 9 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. 20 கலெக்ஷன்ஸ்க்கு மேலே நிறைய குறுங்கதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு. 3 மேடை நாடகங்கள், அப்புறம் 21 புத்தகங்கள் குழந்தைகளுக்காகவே, குழந்தை கதைகள், குழந்தை பாடல்கள் எல்லாம் தனியாக வந்து மோர் தென் 20 புக்ஸ் அதில் போட்டிருக்காரு. அப்புறம் புத்தகம் டிரான்ஸ்லேட்டரும் கூட இவர், நிறைய புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் ஆர்டிகல்ஸை போடுறது, வேர்ல்டு சினிமாவை பற்றி புத்தகங்கள் போடுறது, சினிமா உலகத்தில் வந்து எல்லா படத்தை பற்றியும், அந்த காலத்து திரைப்படங்களை வந்து அணுவணுவாக கரைச்சி குடிச்சு டாக்டரேட் பண்ணுறவங்களாம் எப்படி ஒரு படத்தை வந்து அணுவணுவாக பிரித்து பிரித்து இதில் இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மூவி பஃப் இவர். அதனாலே எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து சினிமா பிரியர்களாக இருக்க மாட்டாங்க. கதை சொல்லுவாங்க, கதை எழுதுவாங்க, ஆனால் திரைப்படங்களை பார்ப்பாங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இவர் வந்து காம்போ, நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கதை படிக்கிறதும் பிடிக்கும், திரைப்படங்களை பார்க்குறதும் பிடிக்கும். இவர் வந்து ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னரும் கூட, நிறைய நாவல்ஸ் எழுதிய பெருமையும் இவருக்கு இருக்குது. இப்போ 60 வயதாவது இவருக்கு. இப்போ வந்து இவர் அதிகமாக பிஸியாக இருக்கிறது மேடை பேச்சுக்களில் தான். இவர் மேடையில் வந்து பேச வராரு அப்படின்னா எந்த ஒரு புத்தக கண்காட்சியோ இல்லை வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூஸ் போடுறதோ, லிட்ரேச்சர் சம்மந்தமாக இருக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ் ராமகிருஷ்ணன் வந்தாருன்னா ஒரு பெரிய ஃபேன் கூட்டமே வரும் அதை வந்து கேட்குறதுக்கு, அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பார். ஒரு ஸ்பீச்சில் 1 hour 2 hour ஸ்பீச் இருக்கும். 1 hour ஸ்பீச்சில் ஒரு 8-10 புத்தகத்தை பற்றி நமக்கு டவுன்லோட் பண்ணிடுவார். அவர் வந்து ரொம்ப அழகான தமிழ்லையும் பேசுவார். எல்லா கதைகள்லையுமே அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, யதார்த்தமான இயல்பு மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கும் வகையில் தான் அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். சிலது ஹாப்பியாக இருக்கும், சிலது சேடாக இருக்கும், சிலது வந்து மிக்சட் எமோஷன்ஸாக இருக்கும், சிலது லஸ்டிக்காக கூட இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு கதை எழுதக்கூடிய ஒரு நபர். இப்போ இவர் வந்து பெண்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக, இயல்பு பெண்களுடைய வாழ்க்கை, இப்போ வந்து என்னதான் தரம் உயர்ந்திருந்தாலும் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஆணும் பெண்ணும் சமம், நிறைய அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, டௌரியெல்லாம் வந்து வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் பேசினாலும் ஒரு டிப்பிக்கல். இப்போ என்னுடைய ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா அம்மா பீரியடில் எப்படி வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிறத கண் கூட நான் பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ அதை வச்சு இந்த கதையை படிக்கும்போது பயங்கரமாக கனெக்டான ஒரு கதை இது. இது ஒரு அழகான கதை. கதை கேட்க ஆரம்பம், கதையுடைய டைட்டில் கடைசியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி காலையிலிருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த பட, இந்த கதையோட ரொம்ப கனெக்ட் ஆகும். சாரி, கதைக்குள்ளார போகாமல் எல்லோரும் ரெடியாக நீங்கள் வந்து அருமையான ஒரு இடத்துல உக்காந்துட்டு இந்த கதையை வந்து கேளுங்க. இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே, டிரைவ் பண்ணிக்கிட்டே, எந்த வேலை பார்த்துனாலும் இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த கதையுடைய முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா, அகல்யா அப்படின்ற ஒரு பெண். அகல்யா வந்து 2 அண்ணன்களோட பிறந்த ஒரு பெண். 2 அண்ணன்மார்கள், 2 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய வயசு வித்தியாசம். அண்ணன் மூத்த அண்ணாவுக்கும் இவங்களுக்கும் 10 வயசு வித்தியாசம், இளையண்ணாக்கும் இவங்களுக்கும் வந்து 6 வயசு வித்தியாசம். இவங்க தான் கடைசி பொண்ணு. ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்து வறுமையில் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு வறுமையில் வளர்கிறாங்க அப்படிங்கிறதுல என்னென்ன இன்னல்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும்னா, அந்த வீடு வந்து அகல்யா சின்ன வயசில் வளர்ந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பழைய வீடு. அப்பா வந்து ஒரு இந்த டெய்லர்னா கடை வச்சிருக்கிற டெய்லர் கிடையாது, டெய்லர் மிஷின் மட்டும் இருக்கும், அதை வந்து ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு வீதி வீதியாக தள்ளிட்டு போவார்.
அங்கே வந்து ஏதாவது சின்ன சின்ன தையல் போட வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து உடனே அங்கே அந்த வீட்டு வாசல்லையே வச்சு தைச்சி கொடுத்துட்டு வர்ற ஒரு தொழில் தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லர் அப்படின்னா டெய்லர் கடைக்கு போய் துணி கொடுப்போம் அந்த மாதிரி. இது கடையை வச்சுருக்கிற டெய்லர் கிடையாது, வெறும் மிஷின் வச்சுட்டு தெருத்தெருவாக போய் சின்ன சின்ன தையல்களை தைச்சி தர்ற ஒரு. அவங்க வந்து கேட்பாங்க ஏதாவது துணியே ஃபுல்லாக தைக்கணுன்னா கூட கொடுங்க பண்ணித்தரேன் கம்மி விலையில் அப்படின்லாம் கேட்குறாள். ஸோ அதுதான் அவங்க அவங்க அகல்யாவுடைய அப்பாவுடைய தொழில். அம்மா வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. அம்மா வந்து ஹோம் மேக்கர்னு வச்சுக்கோங்களேன், பெரிய படிப்பறிவு கிடையாது, ஆனால் குழந்தைங்களை பார்த்து பார்த்து வளர்க்குற ஒரு ஆள். ரெண்டு அண்ணனுங்க இருக்கிறதுனால என்னென்ன இன்னல்களை சந்திக்க முடியும் அப்படின்னா, அது சின்ன ஓட்டு வீடு, மழை பெஞ்சாலே அங்கங்கே ஒழுகும். தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து இங்கே தள்ளிப்படு அங்கே தள்ளிப்படு நினையாமப்படுன்னு சொல்கிற ஒரு வீடு. அறைகளே கிடையாது அந்த வீட்டில். ஸோ ஒரு பொண்ணாக இருந்துட்டு துணி மாத்தணும், ஏதாவது ஒரு சங்கடம் அப்படின்னாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வந்து பாத்ரூம் கிடையாது. கொல்லப்புறத்தில் போய் தள்ளி போனால் வந்து அங்கே வந்து ஒரு தென்னமரத்துக்கடியில் ஒரு சின்னதாக ஒரு நாலு செவரு கட்டின இடம் தான் பாத்ரூம். ரொம்ப இன்செக்யூர்டாகவே வந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரே ஆசை தான் அகல்யாவுக்கு. என்ன அந்த ஆசை அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டத்துலாம் இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஒரு வீட்டில் ஜம்முன்னு வாழணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு ஆசை. அகல்யா நல்லா படிக்கிறாங்க, நல்ல நல்ல புத்திசாலியான பொண்ணு, நல்லா படிச்சிட்ருக்காங்க, கணக்கெலாம் நல்லா வருது. இவங்க வந்து ஒரு அந்த தெருவில் வந்து அவங்க வாழ்ந்த அந்த ஓட்டு வீடு இருக்கிற தெருவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கருப்பு கேட்டு வச்ச ஒரு வீடு இருக்கும், ரொம்ப பெரிய வீடு. எப்பயுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கேட்டை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயங்கர ஃபேசினேஷன் அகல்யாவுக்கு. அந்த வீடு பக்கத்தில் போய் நின்று இந்த வீடு நம்மளதாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கேட்டை பார்த்தே பிரமிச்சு, பெரிய வீடுகளை பார்த்தாலே வந்து ஒரு ஃபேசினேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது ஃபேசினேஷன். எனக்கு வந்து இந்த சூப்பர் கார்ஸ் இருக்கு இல்லையா, பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் அண்ட் சூப்பர் கார் பார்த்தா நான் எங்க இருந்தாலும் அப்படி நின்றுவேன், அப்படியே அந்த காரையே ரசிச்சு, சே இந்த மாதிரி ஒரு கார் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான சூப்பர் கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஃபேசினேஷனாக இருக்கும். அதையே பார்த்து அதை தொட்டு பார்க்கணும், அதை உணர்ந்து பார்க்கணும், அது இப்போ ஃபேசினேஷன் அந்த மாதிரி. நான் அந்த மாதிரி பயங்கர சூப்பர் கார்ஸ் எல்லாம் பார்த்தா உள்ள உட்காந்து பார்க்கணும், ஓட்டி பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு ஒரு பயங்கர ஃபீல் வரணும். அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் வசிக்கணும் வாழணும் அப்படின்னு சொல்லி அகல்யாவுக்கு ஒரு பயங்கரமான ஆசை. இந்த பெரிய வீடுகளை பார்த்தாலே ஆசை. அப்போ அந்த வெளியில் போர்டை பார்த்துருக்காங்க, அப்போ வந்து ஆடிட்டர் பாலு அப்படின்னு போட்ட உடனே சரி நம்மளும் வந்து ஆடிட்டர் ஆடிட்டிங்காக படிப்போம், ஆடிட்டர் ஆனால் நம்மளும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம், நல்ல பெரிய வீடாக கட்டி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நல்லா படிக்கிறாங்க. ஆடிட்டிங் படிக்கலாம் அவங்க வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த இன்னொரு பிரச்சனை வருது. இந்த ரெண்டு அண்ணன்மார்கள் ஒரு பெண் குழந்தையோடு இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த அண்ணன் வந்து நிஜமாகவே வயதில் மூத்தவராக இருந்தாலும் முதல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணனுங்களுக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்க. இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு என்னன்னே புரிய எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடே புரியாது, எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஃபஸ்ட் ஹைராக்கியப்படி இப்போ நான் தான் முதல்ல பிறந்தேன், எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதா கிடையாது. ஒரு பொண்ணு பிறந்துட்டா முதல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸை வெயிட் பண்ண வைப்பாங்க இல்லையா. அது வந்து அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இப்போவும் இருக்குது. அதே ட்ரெண்டில் தான் மாட்டினாங்க அகல்யா. அகல்யாவுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு அவங்க வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க, சாரி காலேஜே தெரியல, ஆடிட்டிங் படிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது அகல்யா வச்ச ரெண்டே கண்டிஷன் தான், ஒன்று மாப்பிள்ளை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வரும், ஒரே வீட்டில் வாழ முடியாது. ரெண்டாவது கண்டிஷன் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருந்தால் போதும் அப்படின்றது தான் வந்து ரெண்டே கண்டிஷன். ஒரு சொந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சின்ன வயசுலேருந்தே வந்து கனவு கண்டுக்கிட்டே இருந்த அகல்யாவுக்கு வந்து கரெக்டாக அவர் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சது. மாப்பிள்ளை வந்தார், மாப்பிள்ளை பேர் வந்து சுந்தரேசன்.
மாப்பிள்ளைய கிட்டே கேட்குறாங்க, அகல்யாவே உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு. ஆமாம் இருக்குது, பட்டாபிராம் பக்கத்தில் வந்து எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, மகிழ்ச்சி ஆயிடுது, மாப்பிள்ளை பார்க்கவும் நல்லா இருக்காரு. உடனே வந்து அகல்யா வந்து ஒத்துக்கிறாங்க, திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் வந்து பிரியா விடையை கொடுத்துட்டு அகல்யா வந்து கனவுகளோடு வந்து பயணித்து அந்த சுந்தரேசனுடைய சொந்த வீடு பட்டாபிராமில் இருக்கிற அந்த சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அகல்யா.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல் வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: அகல்யா திருமணமாகி அவங்க வந்து சுந்தரேசனோட கை கோத்து சொந்த வீட்டுக்கு போகிறோன்ற மகிழ்ச்சியில் போகிறாங்க. போன அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து வந்திருக்கிறது சொந்த வீடு கிடையாது. அந்த வீடு வந்து ஒரே ஒரு அறை உள்ள ஒரு சின்ன ஒரு வீடு, தவணை முறையில் வந்து அதை கட்டிகிட்ருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி 4 ஆண்கள் 4 பெண்கள் 4 குழந்தைகள் இருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த வீட்டில் வந்து 12 பேர் வசிக்கிற ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் வந்து சுந்தரேசனுக்கு வந்து 4 சகோதரர்கள் 4 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 4 ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அதில் வந்து 5 பேருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு கட்டின ஒரு சொந்த வீடு. அதில் எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறனால இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாதே அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்க வளர்ந்த வீடு எப்படி அப்படின்னா, அங்கே வந்து சமையலறையே கிடையாது, எல்லாம் அப்படியே ஓரத்தில் அடுக்கி வச்சது தான். சமையல் செஞ்சாலுமே அந்த புகையை கூட வெளியில் போக இடம் கிடையாது, எப்பயுமே புகை சூழ்ந்து தான் இருக்கும் வீட்டில். அன்றாடம் வந்து கதவை திறந்து வச்சு புகை போகிற வரைக்குமே வந்து இருந்து பழகி இவங்களுடைய துணி எல்லாமே வந்து ஒரு புகை வாசனையோடு தான் வந்து இருந்திருக்கு. இவங்களுடைய அம்மா வந்து, அகல்யாவோட அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து, சரி ஒரு நாள் வந்து அப்பா வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார், டெய்லர் கடை வைப்பார், சொந்த வீடு வாங்குவோம், ஒரு கல் கட்டிடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்கலை. ஏன்னா அப்பா வந்து 52 வயசுலேயே வந்து போய் சேர்ந்துட்டார். அம்மா கடைசி வரைக்குமே வந்து இப்படியே வளர்ந்து இப்போ வந்து அண்ணனுங்க 2 பேர் இருக்கு. இப்போ அம்மாவுக்குன்னு ஒரு சொந்த வீடே கிடையாது, அண்ணனுங்க வீட்டில் மாற்றி மாற்றி இருந்துட்டு வராங்க. அம்மாவை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்களாம், நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடி, சின்ன ஒரு சத்தம் வந்தால் கூட முழிப்பு வந்துடுது, எனக்கு ஏன் நிம்மதியாக தூக்கம் வரமாட்டேன்னு தெரில, ஏதாவது மாத்திரை இருந்தால் வந்து வாங்கிக்கொடு, தூக்கம் வர்றதுக்கு நல்ல ஒரு மாத்திரையாக இருந்தால் வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அம்மா நினச்சிட்டு இருக்காங்க உடல் சோர்வு இல்லை மனசோர்வுன்னு சொல்லி. உண்மை என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு இடம், இது என்னுடைய அறை, நான் இங்கே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற நமக்குன்னு ஒரு இடம் இல்லைன்னா தூக்கம் வராது தானே, அதுதான் அம்மாவுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அம்மாவுக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து அகல்யா நினச்சி பார்க்குறாங்க. அதனாலே அகல்யா வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு சிரமமாக ஆயிடக்கூடாது, எப்படியாவது நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு தான். ஆனால் சொந்த வீடு தான் கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு படிப்பு பாதியில் நிறுத்திட்டு போன அகல்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். அந்த வீட்டில் அத்தனை பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த கிச்சனில் போகிறாங்க, மறுபடியும் அந்த கிச்சனில் போய் அவங்க சமைக்கும் போது வர்ற புகை மண்டலத்தில் வெளியில் வந்து துணியை மூந்து பார்க்குறாங்க, அதே புகை வாசனை. ஐயோ இந்த புகை வாசனை இருக்கக்கூடாதுன்னு தானே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தண்ணீர் விட்டே அழுகிறாங்க. கணவன் வந்து சுந்தரேசன் இவங்க மேலே வந்து கொஞ்சம் பாசமாக தான் இருக்கார். ஒரு வாரத்து கல்யாணம், ஒரு வாரத்தில் வாமா சினிமாவுக்கு போகலாம், புது படம் வந்திருக்குன்னு ஒன்று ஆசாசியாக எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்புவோன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அகல்யாவுக்கு கேட்ட உடனே ஓடி வந்து முப்பெட்டுக்கு பின்னாடி சந்தோஷமாக ஏறி உட்காந்துடுறாங்க. ஜோடியாக போகிறாங்க, சந்தோஷமாக வந்து படம் பார்க்குறாங்க. சுந்தரேசன் வந்து இந்த தவணை முறையில் பொருட்கள் பொருட்கள் விற்கிற கடை வச்சிருக்கிறார் சுந்தரேசன். அதாவது பொருளை வந்து முதல்ல வாங்கிப்பாங்க. இப்போ பொருளுடைய விலை வந்து 500 ரூபாய் அப்படின்னா 50 ரூபா மட்டும் கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிப்பாங்க. தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக வார வாரமாக இல்லை மாதம் மாதமாக வந்து அந்த பணத்தை வந்து மறுபடியும் கொடுத்துருவாங்க பொருள் அவங்களுக்கு. ஆனால் அவங்க தவணை முறையில் வந்து அதை செலுத்துவாங்க. ஸோ நார்மலாக விற்கிற பொருளோடு கொஞ்சம் லாபத்தில் வைப்பாங்க. தவணை முறையில் வந்து பொருட்கள் விற்கிற கடை தான் வந்து சுந்தரேசன் நடத்துகிற ஒரு வியாபாரம். வியாபாரம் முதல்ல நல்லா தான் போயிட்டு இருந்தது. காம்படிஷன் தான் வரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தொய்வு ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை தான் சுந்தரேசன் பண்ணிட்டு இருக்காரு. பட் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா உழைக்கிற ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பெயர், ஊர்லேயும் நல்ல பேர். போய் சந்தோஷமாக போய் திரைப்படத்தை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அகல்யா கேட்குறாங்க, ஏங்க நான் வந்து மேலே படிக்கட்டுமா, எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை, பாதிலே நிறுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆடிட்டிங் படித்தா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ன உடனே, இப்போ என்ன அவசரம் படிக்கலாம் படிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொன்ன உடனே சொல்கிறாங்க, இல்லை நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு போயிடலாமா, கொஞ்சம் செலவானாலும் வந்து நம்ம போய் நமக்குன்னு ஒரு வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது குழந்தையோடு இருக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு அப்போ வந்து தலையாட்டிட்டு கேட்டுக்கிறாரு சுந்தரேசன். ஆனால் அடுத்த நாளே காலையில் வந்து மாமியார் வந்து, எதிரடி என்ன இந்த வீட்டில் இருக்க உனக்கு விருப்பம் இல்லையோ, ஏன் இவங்களோடலாம் எங்களோடலாம் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியாதோ, மகாராணியாவாக தான் நீங்கள் வாழ விருப்பப்படுறீங்களோன்னு சொல்லிட்டு மாமியார் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. யா ஆனால் மாமியார் கத்துனது இவங்களுக்கு அவ்வளோ வலிக்கவே இல்லை. ஆனால் கணவன் வந்து நம்மக்கிட்ட தலையாட்டிட்டு இப்படி போய் அம்மா கிட்டே போய் இதை சொல்லியிருக்காரு, ஏன் என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, இப்போதைக்கு இதெல்லாம் முடியாதுமா, இப்போதைக்கு வேண்டாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்கிட்டே இதை ஓப்பனாக பேசியிருக்கலாமே, ஏன் என்கிட்ட பேசாமல் போய் போய் அம்மா கிட்டே சொன்னாருன்ற அந்த வழி தான் வந்து அவங்கள ரொம்ப கதறி அள வைக்குது. ஒரு வாரத்தில் வந்து தெரிஞ்சிருது இவர் வந்து கல்யாணம் மட்டும்தான் பண்ணார், காதலிச்சு கல்யாணம் பண்ணலை, இவருக்கு வந்து சமூகத்துக்காக தான் என்னை கட்டியிருக்காரு தவிர இவர் மேலே எனக்கு என் மேலே இவருக்கு எந்த காதலும் இல்லை. ஏன்னா அம்மா கேட்டு தலையாட்டி பொம்மையாக நடக்கிற ஒரு நபராக வந்தால் இவர் இருக்காருன்றது இவங்க கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு வீட்டு வேலையை எப்போ எப்போதையும் போலயும் செஞ்சுக்கிட்டு இவங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கணவர்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து மேலே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அண்ணா கிட்ட அவங்க ரெண்டு அண்ணனுங்கக்கிட்டேயும் கொஞ்சம் காசு வாங்கி இவங்க வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸில் வந்து இவங்க ஆடிட்டிங் கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போகுது அவங்களுடைய அகல்யாவோட வாழ்க்கை. அகல்யாவுடைய வாழ்க்கை கனவு என்ன அப்படின்னா ஒரு வீடு தானே. அந்த வீடு கனவு கொஞ்சம் வருஷம் போகுது, அகல்யா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, மொத குழந்தை பிறக்குது. மொத குழந்தை பிறந்த நேரம் இவங்க வந்து ஆடிட்டிங் கோர்ஸ் கிளியர் பண்ணி ஒரு வேலையும் இவங்களுக்கு கிடைக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஆடிட்டராக வந்து சென்னையில் மீனம்பாக்கத்தில் வந்து ஒரு ஆடிட்டிங் ஃபார்மில் அசிஸ்டன்ட் ஆடிட்டராக வந்து இவங்க வேலைக்கு சேர்றாங்க. மதர் குழந்தை பிறக்குது, வாழ்க்கை அப்படியே போகுது. அசிஸ்டன்ட் ஆடராக இருக்கும் ஆடிட்டராக இருக்கும்போதுமே வந்து தவணை முறையில் காசை போட்டு இவங்க கொஞ்சம் சிறுக சிறுக சிறுக காசு சேர்த்து வைக்கிறாங்க. கணவர் வந்து அந்த தவணை முறையில் பொருள் வித்த வியாபாரம் போய் அவர் வந்து வியாபாரம் வேற மாற்றிக்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து இவங்க இந்த ஆடிட்டிங் ஃபார்மில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த உடனே வாடகைக்கு மீனம்பாக்கத்திலே வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு வர்றாங்க. சென்னையில் நீங்கள் வாடகை வீட்டுக்கு போய் குடியிருந்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு அழகான வீடாக இருந்தாலும் ஓனர் வந்து கீழேயோ மேலேயோ பக்கத்திலே இருந்தாருன்னா அது ஒரு நரகம் மட்டுமே தான். ஏன்னா நீங்கள் வந்து வாசலில் கோலம் போட முடியாது, உறவினர்களை வீட்டுக்கு கூப்பிட முடியாது, உங்கள் வண்டியை வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த முடியாது, உங்கள் துணியை மொட்டை மாடியில் காய போட முடியாது, செவத்தில் ஆணி அடிக்க முடியாது, ஆசைப்படுறப்ப கறி சமைக்க முடியாது, சத்தமாக பாட்டு வச்சு சந்தோஷமாக கேட்க முடியாது, கைதட்டி சத்தமாக சிரிக்க முடியாது, நீங்கள் திடீர்னு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓன்னு அழுது சண்டை போட முடியாது, உங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியம் எது நடந்தாலும் அந்த வீட்டில் அதை நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன் போடுவாங்க, நரகமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து அவங்க இருந்த அந்த மீனம்பாக்கம் வீட்லேயும் இருந்த ஓனர். முக்கியமான தருணம். குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கும். பசங்கள்லாம் வந்து விளையாட போயிட்டாங்க, கணவரோட கை கோத்து ஒரு 2 நிமிஷம் வந்து அவரோட மடியில் படுப்போம் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை பக்கத்தில் போய் உட்காரோம்னு நினச்சாலும் கரெக்டாக அந்த நேரத்தில் ஓனரமாக வருமா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டாமல் கொஞ்சம் கூட சொல்லாமல் ரொம்ப அந்யூன்யமாக நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வந்து ஓனரமாக வந்து ஏதாவது பேசிட்டு போகிறது, என்ன இப்படி வந்து துணியெல்லாம் மேலேயே கல் மேலேயே செவரு மேலேயே போட்டு வச்சுருக்க, செவருலாம் ஈரமான உடஞ்சிரும், துணியெல்லாம் வந்து வேற எங்கேயாவது காயப்படும், வீட்டுக்குள்ளே காயப்படுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். அதனாலேயே வந்து இவங்க கடுப்பாகி மீனம்பாக்கத்திலேருந்து வேறு ஏரியாவுக்கு போகலான்னு வீடை மாறி அதுக்குள்ளே 2வது குழந்தை ஆகி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் 11 வீடுகளுக்கு மேலே, 11-12 வீடுக்கு மேலே மாறி போயிட்டுருக்காங்க. அகல்யா இவங்களுக்கு வந்து ஒரே கனவு தான், இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னடா பண்ணுறது அப்படின்னு 45 வயசு ஆயிடுச்சு. அந்த வந்து அவங்க ஆடிட்டர் ஃபார்மில் வந்து இவங்க அசிஸ்டன்ட் ஆடிட்டராக இருந்த இடத்துல வந்து 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்காக வந்து இவங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. கணவரும் வந்து ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணி, கணவர் வந்து இந்த தவணை முறை பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு சலூனில் வந்து பார்ட் டைமாக வேலைக்கு சேர்ந்து அந்த சலூன்லேயே வந்து இவர் பார்ட்னரும் ஆகி அங்கேயும் ஓரளவுக்கு வருமானம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க வந்து மறைமலை நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் போய், மறைமலை நகர் வந்து கொஞ்சம் தள்ளி, அந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு சொந்த வீடு, ஒரே ஃப்ளோர் தான், மேலே மொட்டை மாடி, ஒரே ஒரு ரூமு, ஒரு சின்ன வீடு இருக்க மாதிரி ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சொந்த வீடை வந்து வாங்குகிறாங்க. கஷ்டப்பட்டு வாங்கின உடனே பயங்கர ஒரு சந்தோஷம், இந்த கிரகப்பிரவேசம்லாம் வைக்கிறாங்க, அண்ணன் ஃபேமிலி அம்மாவையெல்லாம் கூப்பிட்றாங்க, ரொம்ப தூரம் அது, எல்லாரும் ட்ராவல் பண்ணி வராங்க. வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே வீடை பார்க்கல, பொண்ணை பார்க்கல, எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்கல. என்னம்மா மெட்ராஸில் வீடு வாங்க சொன்னால் எங்கேயோ கன்னியாகுமரியில் வாங்கி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறான். சப்பா என்ன இந்த ஏரியாலாம் வீடு இருக்குமா இல்லையானே தெரில, ரொம்ப நேரம் தேடி வர வேண்டியதாக போச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வரவழிலாம் ஒரே குப்பை புழுதி காடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க, சரி அண்ணி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்தோடனே வீடை பார்க்காம ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, இப்போ அப்போ ஏரியா ரோடே சரியில்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே வந்து வீட்டுக்குள்ளே போடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே சரி எல்லாருக்கும் தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து காப்பி போட்டு கொடுக்கும்போது அம்மா கிச்சனுக்கு வராங்க. வந்துட்டு என்னாடி இது வீடு புறா கூடு மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே அவ்வளோ நேரம் வந்து அப்படியே வச்சிருந்த அந்த கோபமெல்லாம் பயங்கரமாக வெடிச்சு, நானாவது புறா கூடில் இருக்கேன், உனக்கு தங்கறதுக்கு ஒரு எலி பொந்தாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி சரக்குன்னு பேசிடுறாங்க. அம்மாவுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகி அழுக வந்துடுது, ஏன்னா அம்மாவுக்கு வீடு இல்லை, அண்ணனுங்க வீட்டில் தான் மாற்றி இருக்காங்க. அதையும் சொல்லிவிட்டு இதனால் நீ தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தியே, எப்படி தூக்கம் வரும், உனக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தானே தூக்கம் வரும் அப்படின்னு சுருன்னு பேசுகிறாங்க. அம்மாவால் அழுகை அடக்கவே முடியல. அம்மா அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சின்னு சொல்லி அண்ணனுங்க கேட்க கிளம்பிடுறாங்க. அண்ணனுங்களும் அப்படியே முறைச்சிட்டே வந்து போயிடுறாங்க. அப்போலேருந்து அண்ணன் குடும்பத்துக்கும் சரி அம்மாவுக்கும் சரி பேச்சுவார்த்தை இல்லை. நாளுக்கு நாள் டெய்லி நைட்டு ஐயோ பெற்ற தாய் வந்து நம்ம இப்படி ஹர்ட் பண்ணி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியே வந்து நாளாக ரொம்ப தனிமையில் இருக்காங்க அகல்யா. அகல்யாவுக்கு வந்து குடும்பம் இருக்குது. அகல்யாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பையன் மூத்தவன் பொண்ணு சின்னவன், பையனும் நல்லா படிக்கிறா பொண்ணும் நல்லா படிக்கிறா. ஆனால் எல்லாருமே வந்து இந்த காலத்து பசங்க, பெருசாக அப்பா சாப்பிட்டாங்களா அம்மா வந்து சாப்பிட்டாங்களா, சாப்பிடும்போது இவங்க வந்து தட்டெடுப்பாங்க, எனக்கு 4 தோசை போதும் அப்படின்வாங்க, ஃபோனை நோண்டுவாங்க, 4 தோசை சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, அம்மாவோட முகத்தை பார்க்குறது, சாம்பார் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது, நீ என்னம்மா இன்றைக்கி நல்ல புடவை கட்டியிருக்கேன்னு சொல்கிறது, எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே குடும்பத்திலேயே நடக்காது. இதெல்லாம் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அகல்யா நாளாக பயங்கர ஸ்ட்ராங் ஆகுறாங்க. தனக்குன்னு வந்து ஒரு ஸ்கூட்டி நிறைய நாள் வந்து அந்த மறைமலை நகர்லேருந்து அந்த பஸ்ஸில் வந்துட்டு போகிற அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காகவே ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு காசை சேர்த்து ஒரு தனக்குன்னு ஒரு யூஸ்டு வண்டி, ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டியை வந்து வாங்கிட்டு டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிறது வர்றது. அப்புறம் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்தால் அங்கங்கே போய் அந்த வீட்டை வந்து அப்படியே வெளியே நின்று அந்த வீடை பார்த்து ரசிக்கிறது, இதுதான் அகல்யாவுடைய ரன்றாட வாழ்க்கையாக இருக்குது.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் மெகா சேல்
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அகல்யா தனக்குன்னு ஒரு ஸ்கூட்டி வாங்கினது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? அதுதான் கிடையாது. அகல்யாவுடைய அந்த ஸ்கூட்டி வாங்கின நோக்கமே வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த எந்தெந்த தெருக்கள்லாம் வந்து நல்ல அழகான பெரிய வீடுங்க இருக்குதோ அங்கெல்லாம் போய் அந்த வீடுங்களை பார்க்கறது தான் அகல்யாவுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையே இப்படி தான். வீட்டில் ஃபோன்லேயுமே வந்து நிறைய வீடுங்க வீடியோஸு, நிறைய வீடுங்களுடைய ஃபோட்டோஸு, இது மட்டும்தான் வந்து அவங்க அகல்யா வந்து வச்சுருப்பாங்க. தன்னுடைய கனவு இல்லம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகல்யா வந்து யோசித்து வச்ச ஒரு விஷயம் இருக்குது. வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். வீடுடைய வாசக்கதவே வந்து நல்ல 12 அடிக்கு இருக்கணும். 2 பக்கமும் பெரிய கதவுகள் துறக்கணும். வீட்டுக்குள்ளார வந்தால் வந்து நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த முற்றம் இருக்கிற வீடு, அதுக்கப்புறம் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு துளசி மாடம், வீட்டுக்கு பின்னாடி வந்து பெரிய கிச்சன். கிச்சன் வந்து வீட்டோட பெருசாக இருக்கணும், அந்த வீட்டுடைய ஹாலை விட பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அகல்யாவுடைய ஆசை. அந்த கிச்சனில் சுற்றி எல்லா பொருட்களையும் வச்சுக்கணும். கிச்சனுக்கு சமைக்கிற இடத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஜன்னல், ஜன்னலை திறந்தால் பின்னாடி முழுக்க வந்து அவங்களுடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க அழகான இந்த வரிகள், அந்த தோட்டத்தில் வந்து ஒரு மாமரம் அவங்களுக்குன்னு, அப்புறம் ஒரு கொய்யா மரம், 4 தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லி மரம், அப்புறம் இன்னொரு 3 லிஸ்ட் அவங்க நீட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி தோட்டம், கீரை தோட்டம், அப்புறம் காய்கறி தோட்டம், இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லி வரிசையாக அவங்க வந்து லிஸ்ட்டை போட்டு இது எல்லாத்துக்கும் வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்புறம் கிச்சனில் வந்து இவங்களுக்கு வெட்டி கொடுக்கறது, காய்கறி வெட்டி கொடுக்க நறுக்கி கொடுக்கறது, இந்த மாப் போடுறது, பாத்திரம் கழுவுறது, இதுக்கு வந்து ஒரு ஆள். இவங்க வந்து இந்த ஆஃபீஸில் வந்து இவங்க ஒரு சேரில் உட்காருவாங்களாம், ரோலிங் சேர்னு சொல்லுவாங்க, 4 வீல் வச்சு சேர். கிச்சனில் வந்து அந்த ரோலிங் சேர் தான் இவங்களுக்கு போட்டிருக்கணுமா. கிச்சனில் வந்து ரோலிங் சேரை போட்டு இவங்க அந்த ரோலிங் சேர்லேயே உட்காந்து தான் வந்து சுற்றி சுற்றி வேலை பார்ப்பாங்களாம், சமைப்பாங்களாம். ரோலிங் சேரில் உட்காந்துக்கிட்டே சமைக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு கிச்சன் செட்டப் வேணும் அப்படின்லாம் வந்து இவங்க ஆசைப்படுறது தான் வந்து அந்த கனவு இல்லம். அது வீட்டை திறந்த வீட்டில் வந்து உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கணும். அந்த ஊஞ்சலில் உட்காந்து தான் இவங்க டீ குடிக்கணும், பேப்பர் படிக்கணும், ஃபோன் பேசணும், அப்படியே அந்த இடத்துல உட்காந்து தூங்கணும். அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மல்லிகைப்பூ செடி வந்து அவங்களுக்கு இருக்கணும். அந்த மல்லிகைப்பூ பூக்கிற ஒரு செடி வந்து அந்த கொடி மாதிரி வளர்ந்துருக்கணுமா அந்த ஊஞ்சல் பக்கத்தில். இவன் உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்து டீ குடிக்கும்போது அப்படியே மல்லிகைப்பூ நறுமணம் வாசனை வீடு ஃபுல்லாக வரணும். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன நீரோட்டம் வந்து அது எப்போ அதை ஒரு தண்ணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணுமா, நீர் ஓட்டம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும். தண்ணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும், கலகலகலன்னு தண்ணி ஓடுற மாதிரி. அப்புறம் சில்லி சில்லின்னு காத்து வர்றதுக்காக வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் சைடில் சுற்றி ரெண்டு பக்கமும் வந்து நிறைய மூங்கில் செடிகள் வைப்பாங்களாம். அப்போ தான் வீட்டுக்குள்ளார வந்து காற்று வந்து சில்லுன்னு வரும், அது ஒரு மாதிரி ஒரு நறுமணத்தோடு இருக்கும் அப்படின்லாம் இவங்க ஒரு கனவு வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபோனில் வச்சுருப்பாங்களாம். இவங்களுடைய வேலையை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேலை நேரத்திலேயே வந்து பேப்பர் பார்க்கறது. பேப்பர் பார்த்து அங்கே வந்து வீடு வாடகைக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்கள்ல, அந்த இடத்துலையே வந்து நல்ல பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க பர்சனலாக ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு காஸ்ட்லி ஹேர் கிளிப்பு, அப்புறம் ஒரு காஸ்ட்லி புடவை ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்களா ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு மாலில் போய் புடவையை வந்து மாற்றிக்கிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பணக்கார வீடுகளுக்கு போய், நான் வந்து வீடு வாடகைக்கு பார்க்க வந்திருக்கேன், என் கணவர் வந்து துபாயில் இருக்காரு, பசங்க ரெண்டு பேரும் டாக்டராக இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, எங்கள் கணவன் வந்து நான் வந்து இங்கே என்னுடைய சின்ன பொண்ணோட தான் இருக்கேன், பொண்ணு வந்து காலேஜில் படிக்கிறாங்க, நானும் என் பொண்ணு தான் வரப்போகிறோம் இந்த வீட்டுக்கு அப்படிலாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் கணவர் சிங்கப்பூரில் இருக்காரு, துபாயில் இருக்காரு, ஆஸ்திரேலியா இருக்காருன்னு சொல்லிட்டு வீடை பார்க்கறது. அப்படி போய் அந்த வீடு

0: கையில் காசு வருது. ஆனால் இதை வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரெகுலராக பார்த்துட்ருக்கிற வீடுகளில் திடீர்னு ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு இவங்க வந்து வாடகைக்கு போடுற மாதிரி வழக்கம் போல் ஒரு டக்கால்ட்டியை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து ரிட்டையரான ஒரு டாக்டர். அந்த வீடை வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக மார்பிள்லேயே வந்து பண்ண சுவர்கள் பில்லர் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அதனால் இந்த மேல் போர்ஷனை வந்து வாடகைக்கு விடலான் இருக்கோம் அப்படின்ன உடனே இவங்க லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்கல்ல, ஸ்கூட்டியை தள்ளி எங்கேயும் நிறுத்திட்டு இவங்க வந்து வீட்டுக்குள்ளே பில் அடிச்சு தான் உள்ளே போகிறது. ஏதோ பயங்கர பணக்காரங்க மாதிரி வந்த மாதிரி ஒரு தோரணையில் போகிறாங்க. வீடை பார்க்கலாமா, நாங்கள் வீட்டை வந்து நான் மட்டும்தான் தனியாக போய் பார்ப்பேன், எனக்கு வந்து எல்லா பைப்பு இதெல்லாம் பார்க்கணும், உட்காந்து எனக்கு அந்த வைப் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு தான் நான் வீடை வாடகைக்கு எடுப்பேன், ஸோ என்னை 1 hour டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. தாராளமாக பாருங்கள், வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே படி ஏறுறாங்க. படி ஏறுறப்ப பார்த்தா பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாமரம், பயங்கரமாக மாமரம் வளர்ந்து அந்த மாமரத்தில் இருக்க மாங்கனிகள்லாம் அப்படியே அந்த மாடியில் வந்து அப்படியே தொங்குது. அதை பறிக்கிறதுக்கே ஆள் இல்லை, அதாவது அந்த மாடிக்கு யாருமே வரல. அந்த வீடு பெரிய பயங்கர மாளிகை மாதிரி கட்டப்பட்ட ஒரு வீடு, ஆனால் எல்லாம் ஃபாரினில் இருக்கிறதுனால அது வந்து அப்படியே அபேண்டண்டாக இருக்குது. அந்த மாம்பழங்கள் அந்த மாங்காய்களோ படிக்கு பறிக்க ஆள் இல்லாமல் இருக்குது. இவங்க படி ஏறுறப்பே வந்து ஒரு மா இலை அப்படியே காற்றுல குனிஞ்சு வந்து இவங்களுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி தலையை வருடி விட்டு அப்படியே நின்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா இலையை ஒன்று பறிச்சுட்டு அந்த மா இலையை மூந்து பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே மாடிக்கு போகிறாங்க. கதவை திறந்த உடனே அவங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். கதவை திறந்து லெஃப்ட் சைடில் அப்படியே ஒரு ஊஞ்சல் தொங்க விட்டுருக்காங்க. ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு மர ஊஞ்சல், மிகப்பெரிய ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலுக்கு ஏற்ற பக்கத்திலே ஒரு ஜன்னல், ஜன்னலில் வந்து ஒரு மல்லிப்பூ கொடி வந்து அப்படியே வளர்ந்துருக்கு. இவங்களுக்கு பார்த்த உடனே அப்படியே மனசில் அவ்வளோ பல 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்குது. என்னடா இது, நம்ம கேட்ட மாதிரி ஒரு வீடு இந்த மாதிரி இருக்கு, சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனால் நல்ல விசாலமான ஒரு கிச்சன், நல்ல பெரிய கிச்சன். அப்புறம் அந்த பாத்ரூம் போய் பார்த்தா அந்த பாத் டப்பு வச்சுருக்காங்க பெருசாக, இந்த ஜக்கூசி மாதிரி. இதெல்லாம் வந்து சினிமாவில் நடிகைகள் குளிச்சு தான் பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி பாத் டப்லாம் இருக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை. ஆகாதான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. தண்ணி திருப்பி விட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவருங்க எப்பயுமே பண்ணுற மாதிரி அந்த வாஷ்பேஷனில் தண்ணியை திறந்து விட்டு தண்ணியை மூந்து பார்த்து தண்ணியோட ஃபீலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முகம் கழுவி, ஏன்னா இவங்க இருக்கிற ஏரியாவில் பைப்பில் தண்ணியை திறந்தாலே கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் தான் வரும், ரொம்ப தெளிவான கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் வந்ததே கிடையாது. இவங்க வந்து இந்த வீட்டில் ஃபுல் வீட்டுக்கும் வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் போட்டிருக்கிறதுனால அந்த வாசனையுமே சரி அந்த தண்ணியோட கிளாரிட்டியும் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முகம் கழுவுறாங்க, அப்படியே பார்த்துட்டு அந்த டெல்லா மார்பிள் டைல்ஸ் எல்லாம் போட்ட வீடு. அங்கே வந்து இந்த சைடு முன்னாடி வரும்போது ஒரு பானையிலிருந்து கொட்டின வெண்ணெயை அப்படியே நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் பொம்மையும் அங்கே அழகான ஒரு ஓவியம் வந்து அந்த சுவரில் மாட்டப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நேராக கீழே இறங்கி வராங்க. ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்த 20,000 ரூபாயை எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. இந்தாங்க அட்வான்ஸு, நான் வந்து இந்த வாரமே நான் கூடி வர்றேன், ஆனால் பொருட்கள்லாம் வந்து இனிமே தான் கொண்டு வரணும், ஏன்னா வீட்டில் நானும் என் பொண்ணு மட்டும்தான், பொண்ணு வந்து காலேஜ் ஹாஸ்டலில் தான் படிக்கிறாங்க, மாதத்துக்கு 1-2 times தான் வந்து போவாங்க, நானுமே என் பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னோடனே, நீங்கள் கரெக்டாக வாடகை கொடுத்துட்டா போதும், ஆணி எடுக்காமல் இருந்தால் போதும், அது தவிர நீங்கள் எப்போ வரணும் வரலாம் போகலாம், இது உங்களோட வீடு அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லிடுறாரு. அப்படியே சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டே நடந்து போய் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறதே வந்து சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது அந்த ஆஃபீஸில் ஆடிட்டர்கிட்ட காரணத்தை சொல்லிவிட்டு 4 o'clock கிளம்பணும், இன்றைக்கி பொண்ணுக்கு இது இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே 5:30 வரைக்கும் வேலையில் ஆஃபீஸில் இல்லாமல் 4 o'clock ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி அகல்யா எங்கே போகிறாங்க, அவங்களுடைய அந்த வாடகை வீட்டுக்கு போகிறாங்க.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ.

0: எக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA Credit.
2: முதல் வேலையாக அகல்யா முதல் நாள் வந்து ஆஃபீஸ் டியூட்டியை முடிச்சுட்டு அவங்களுடைய வாடகை வீட்டுக்கு போகும்போது நினைக்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எனக்கு கணவர் ரெண்டு பசங்க எல்லாம் இருக்காங்க, ஆனால் நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் வந்து இப்படி தங்கிட்டுருக்கனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இதுதான், இப்போ அவங்க வீட்டில் இருந்தாலும் அங்கே பேச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, தனக்குன்னு ஒரு அறை கிடையாது. வீட்டில் இருக்கிற ரெண்டு ரூம்லேயும் பையன் ஒரு ரூம் பொண்ணு ஒரு ரூம்னு எடுத்துட்டாங்க. இவங்களுக்குன்னு வந்து கஷ்டப்படும் போது குமரி அழுகவோ நிம்மதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்து ப்ரைவேட்டாக ஃபோன் பேசவோ இல்லை உட்காந்து ஒரு ராமஜெயம் எழுத கூட இடம் இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஏற்படுத்திட்ட விஷயந்தான் இந்த வீடு. மேலே போனோடனே முதல் வேலை என்ன பண்ணுறாங்க, போய் மொட்டமாடிக்கு போய் அந்த மாங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்து வெட்டி வெட்டி கையில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பொட்டலம் கட்டிட்டு வந்து உப்பு காரத்தை எடுத்து அது மேலே போட்டு நல்லா அந்த ஊஞ்சலில் போய் ரெண்டு காலையும் மடித்து உக்காந்து அந்த மாங்காயை அப்படியே பிளேட்டில் வச்சு ஒவ்வொரு மாங்காயாக சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த வீட்டை வந்து அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அசை போட்டுக்கிட்டே வந்து வீடை பார்க்குறாங்க. எவ்வளவோ நினைவுகள்லாம் வருது. ஃபோனில் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ப்ளே பண்ணிக்கிட்டே அந்த மல்லிப்பூ வாசனை நுகர்ந்துக்கிட்டே அந்த மாங்காயை சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க ஆஃபீஸ் போகும்போதே வந்து துண்டு மாத்து துணிலாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த பாத் டப்பில் ஒரு நல்ல பளிங்கு நிறத்தில் அந்த மார்பிள்லேயே செஞ்ச பாத் டப்பில் தண்ணியை திருப்பி விட்டுட்டு அதில் சூப்பராக வந்து ஒரு பாத் டப் குளியல் ஒன்று போட்டுட்டு வந்து ஆள் உயர ஒரு கண்ணாடி அங்கே மாட்டியிருக்குது அந்த பாத் டப்பில் அந்த பாத்ரூமில். அவ்வளோ பெரிய கண்ணாடியை பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் வீட்டில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடின்னு இருக்கும், அது கழுத்து வரை மட்டும்தான் காட்டும். கழுத்தில் செயின் கரெக்டாக இருக்கான்னு கூட எக்கி எக்கி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருந்த அகல்யாவுக்கு ஆள் உயர கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது தன்னுடைய வயசே வந்து அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு சந்தோஷம், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி ஒரு உணர்தல், ஒரு மிகப்பெரிய வெற்றியை உணர்கிறாங்க அகல்யா. அந்த குளியலில் அந்த மாதிரி ஒரு குளியல் அன்றைக்கி போடுறாங்க. அடுத்த நாள் நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாலில் இருக்கிற தூப்ஸ்டிக் ஷோரூம். இப்போ வந்து சாதாரண ஊதுபத்தி வந்து நீங்கள் ஒரு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆனால் இந்த பெரிய மால்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தூப்ஸ்டிக் ஷோரூம்னே ஒன்று வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றையும் ட்ரையல் பார்த்து பயங்கர வித்தியாசமான ஒரு பர்ஃப்யூமில் கொஞ்சம் விலை உயர்ந்த ஊதுபத்தியே தான், ஆனால் அது கொஞ்சம் மொத்தமாகவும் கொஞ்சம் தடியாகவும் தடிமனாகவும் பெருசாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஊதுபத்தி சந்தன வாசமும் வேறு ஏதோ ஒரு வாசம் பயங்கர யூனிக்கான ஒரு வாசத்தை கலந்த ஒரு ஊதுபத்தி பேக் ஒரு டப்பாவை வந்து வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் கொளுத்தி வச்சு வீடு ஃபுல்லாக அப்படியே அந்த புகையை போட்டு அந்த இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசாசியாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா ஒன்று வாங்கிட்டு வராங்க. அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை வந்து அந்த முட்டத்தில் வச்சு நடுவில் அந்த வெயில் வந்து ஒரு இடத்துல மட்டும் அப்படியே அடிக்கும் அந்த லைட்டு, அந்த லைட் அடிக்கிற இடத்துல உட்காந்து அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது தான் நினைவு வருது, இப்போ இவ்வளோ நேரமாக அகல்யாவாக இருந்த அவங்க டக்குன்னு வந்து அம்மாவாக மாறுவாங்க இல்லையா. எப்பயாவது உடனே ஒரு அம்மான்ற ரியாலிட்டி வந்து ஸ்ட்ரைக் ஆகும், அம்மாவாக மாறுறாங்க. அம்மாவாக மாறின உடனே என்னாகும், பொண்ணை நம்ம இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் வந்து இங்கே தான் வந்து கதையில் ஒரு ட்விஸ்ட் வருது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் ஆர்ஜி ராஜுடன் கதை நேரம். நேரமின்மை காரணத்தினால இந்த பாட்டு ஆக்சுவலி ரொம்ப அழகான பாட்டு, கனவெல்லாம் அப்படின்ற பாட்டு. அதை முழுசாக போடணும்னு ஆசை, நான் வந்து மறுபடியும் போடுறேன். இப்போ பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே மாங்காய் வந்து கட் பண்ணி, இந்த உனக்கு பிடிக்குமே மாங்காய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் சாப்பிட்டு கொடுத்து, நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கிறேன், சூப்பராக இருக்குது சாப்பிட்றேன்னு. அம்மா யார் வீடுமா இது, யார் உன் ஃப்ரெண்டோட தான் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஏய் இது ஏன் வீடுடி அப்படின்னு சொல்லி ஊஞ்சலில் உட்காந்து அப்படியே ஆடுறாங்க. என்னம்மா சொல்கிற புரியல, என் வீடு, நான் எனக்காக வாடகை எடுத்துக்கிட்ட வீடு அப்படின்ன உடனே சிரிக்கிறாங்க. இவளுக்கு பயங்கர கோபம் வந்துடுது பொண்ணுக்கு. என்னம்மா உளர்ற, லூசு மாதிரி உளர்ற, இது உன் வீடுன்னா என்ன, நாம் இங்கே குடி வர போகிறோமா? இல்லை, இது வந்து நான் எனக்கு ஆஃபீஸில் ஒரு போனஸ் கிடச்சிது, அதில் நானாகவே வாடகைக்கு எடுத்து வாழ்கிறேன், எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிப்பூ செடியை காட்டி, இதை முந்து பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இவ கண்ணாமரன் கத்துறாம்மா, பைத்தியமா உனக்கு, என்னம்மா சொல்கிற நீ, இதுக்கு இங்கெல்லாம் வந்து வாடகை கொடுத்து எது தங்குற நீ, அப்புறம் இங்கே நீ தங்கவும் போகிறதில்ல, நம்ம வீட்டில் தான் வந்து தூங்க போகிற, சும்மா இங்கே 3 மணி நேரம் இடத்துக்காக இருக்கிறதுக்காக இந்த வீடை நீ வாடகை கொடுத்து எடுத்திருக்கியா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நேரம் அந்த பொண்ணு போயிடுறான். இரு இருன்னு சொல்கிறதுக்குள்ளார போயிடுறா. சரி, அப்போ எப்பயுமே வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பயங்கர ஒரு உறவு இருக்கும், எல்லாத்தையும் வந்து ஒப்பனை ஷேர் பண்ணிப்பாங்க, பொண்ணு மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வந்து வச்சுருப்பாங்க. பொண்ணு அப்பா பையன் வந்து ஆல்ரெடி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், பொண்ணு இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கா, எல்லாமே வாழ்க்கையில் செட்டில்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற டைமில் அடுத்து வீட்டுக்கு இவங்க போய் சேர்றதுக்குள்ளார பொண்ணு போகிறா அப்பா கிட்டே போய் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறான். போய் கதவை திறந்த உடனே பலார்னு ஒரு அறை அம்மாவுக்கு, சுந்தரேசன் ஒரு அறை கொடுக்குறாரு. என்னடி பண்ணி வச்சுருக்க, யார் கேட்டு இந்த முடிவு எடுத்த, நீ மட்டும்தான் அந்த தனியாக வீடு எடுத்து நீ மட்டும்தான் தங்கியிருக்கியா, இல்லை கூட யாராவது இருக்காங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கிற, இந்த ஊரில் என்ன பேசும், உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு அந்த வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு இவரையும் கூட்டிகிட்டு போய் அந்த வயசானவரை கூப்பிட்டு, அறிவு இருக்காயா, யார் வந்தாலும் வீடு கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு அவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி மரியாதையாக வந்து, இப்போ நீ கொடுத்த அட்வான்ஸ் காசை திருப்பி கொடுக்குறியா, இல்லை இங்கேயே பிரச்சனை பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க வந்து பயந்து, இந்தா எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, இந்தாங்க இந்த அட்வான்ஸ் காசு பிடிச்சிக்கோங்க, இனிமேல் இந்த பக்கமே வராதிங்க, அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி அவங்க மிரட்ட இவங்க மிரட்ட மிகப்பெரிய சண்டையில் கண்ணீரோடு வந்து தர தரன்னு கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குன்னு, ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே உடனே போய் டபார்னு கதவை மூடிட்டு ரூமுக்குள்ளே அழுகிற மாதிரி ஒரு ரூமு கூட கிடையாது, என்ன பண்ணுறேன்னு தெரில, பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்க, கதவை பூட்டிட்டு கண்ணீர் விட்டு கதறாங்க, அழுகிறாங்க, வந்துட்டு அந்த ஹால்லேயே வந்து தூங்கிடுறாங்க. எல்லோரும் அந்த வெளியிலிருந்து, அம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு அம்மாவுக்கு, என்ன பண்ணுது அம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு கத்த அப்பா கத்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஹாலிலே தூங்கிடுறாங்க. சரி, எல்லாமே வந்து எப்பயுமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விடியல் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு புது ஹோப்பை கொடுக்கும். அந்த ஹோப்போட காலையில் எந்திருக்கிறாங்க, குளிச்சு ரெடியாகி வெளியில் போய் பார்த்தா இவங்க ஸ்கூட்டியை காணும். என்னென்னு பார்த்தா கணவர் வந்து சுந்தரேசன் வந்து ஸ்கூட்டியை வித்துடுறாரு. இந்த வண்டி இருக்கிறதுனால தான் நீ கண்ட இடத்துக்கு அலைஞ்சிட்ருக்குறேன், நீ எங்கேயும் போக தேவையில்லை, நீ வந்து வேலைக்கே போனாலும் பரவாயில்ல, போனால் ஒழுங்காக பஸ்ஸில் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரு, உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஆளும் ஆள் போட்டாச்சு, உங்கள் ஆஃபீஸில் சொல்லி வச்சாச்சு, ஆஃபீஸ் முடித்த உடனே பக்கத்து வீட்டு நெய்லகா அக்காவோட நீயும் வந்து பஸ் ஏறுற, அவர் கூடயே அவங்க கூடயே வந்து சேர்ற, வேறு கண்ட இடத்துக்கு போகிற வேலை வச்சிக்காத அப்படின்னு சொல்லி புருஷன் திட்டிட்டு போயிடுறாரு. வாழ்க்கை நரகமாக மாறுது, தன்னுடைய சந்தோஷம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மறுபடியும் பஸ்ஸில் வழக்கம் போல் பழைய ஸ்கொயர் ஒன்றுக்கே போயிடுறாங்க. பஸ்ஸில் போயிட்டு வீட்டுக்கு வர்றது, வேலையை பார்த்துட்டு வர்றது, ரொம்ப டயர்டாக பஸ்ஸில் போயிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பையனுடைய குரல் கேட்குது, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி. இதுதான் கிளைமேக்ஸ், நேரம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு கிளம்புறேன். அப்படியே அசதியில் தூங்கிட்டு இருந்தவங்க கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்த உடனே தன்னுடைய பையன் வந்து ஒரு ஒரு ஷீட்டு ஒரு பத்திரம் மாதிரி ஒன்று நீட்டுறான். இவங்கெல்லாம் இப்படி தாம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் உனக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன், தவணை முறையில் தான் கட்டுவாங்க, வீடு கட்டி முடிக்க 3 வருஷம் ஆகும்,
இப்போதைக்கு நிலப்பத்திரத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு, அடிக்கல்லாம் வச்சாச்சு. இது ஒரு டவுன்ஷிப் மாதிரிமா, நிறைய வீடுங்க காலனி மாதிரி கட்டுவாங்க. 3 வருஷத்தில் வீடு நம்ம கைக்கு கிடச்சிரும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீடை எப்படி கட்டணும்னு சொன்னிங்கன்னா ஆர்கிடெக்ட்கிட்ட சொல்லி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு தோளில் கை வைக்கிறான். அப்படியே அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில, கடகட கடகன்னு கண்ணிலிருந்து தண்ணி வருது.

பையன் சொன்னதை கேட்டவுடனே கண்ணிலிருந்து தண்ணி வருது. மறுபடியும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. தோல் மேலே யாரோ கை வைக்கிறது. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க கண்டது அத்தனையுமே வந்து கனவு. என்னப்பா அப்படின்னு சொல்லி கண்ணில் அதே தண்ணீரும் வந்திருக்குது. எந்திருக்கிறாங்க. அம்மா ரொம்ப முடியல, ஒரு டீ போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே தொப்புன்னு அந்த பையன் வந்து உக்காடுறான். அம்மா எந்திரிக்கிறாங்க. அந்த புகை கூட ஒழுங்காக வெளியில் போக முடியாத அந்த கிச்சனுக்கு போகிறாங்க. டீக்காக பாத்திரம் எடுத்து வைக்கிறாங்க. ஹேண்ட்பேக்லேருந்து அந்த விலை உயர்ந்த தூப் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஊதுபத்தி, அதை எடுத்து அந்த கிச்சன் ஓரத்துலேயே வந்து அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு டீக்காக பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு ஊதுபத்தியை பக்கத்தில் போய் நல்லா இழுத்து அதை நுகர்றாங்க. நுகர்ந்துட்டு முடியை திருப்பி முடித்து கட்டிக்கிட்டு டீ போட போகிறாங்க. இதோட கதையை இங்கே முடிக்கிறாரு. ஆன்டி கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? இதுதான் அந்த கதை, அவள் வீடு அப்படின்ற அந்த குட்டி கதையை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே எனக்கு எது முடிஞ்சாலும் வந்து நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அதற்காக. இந்த கதை எப்படி இருந்ததுன்றது நீங்கள் மறுபடியும் திங்கக்கிழமை சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை பற்றி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதோட நானும் கிளம்பியுடைய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
4: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.
5: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
6: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ், CIBC அபிசெல்வம், 416-821-0462.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
12: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசதியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி,
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணுமில்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங், ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல
1: காசு. காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suicide.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இரவு 8:30 வரையும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். கலையக நேரம் 5:05.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. கைதாகி விளக்கமறியலில் உள்ள பாடகர் சங்கீதனை சந்திக்க சட்டத்தரணிகள் குழு ஒன்று யாழ் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறது. அவர் சார்பாக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களில் கையொப்பங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீதம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான ஆவணங்களில் கையொப்பம் வாங்கும் நடவடிக்கைக்காக சட்டத்தரணிகள் இன்று யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு விஜயம் செய்திருந்தனர். இதனிடையே இலங்கையின் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளை நடத்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் பரவி வரும் தகவல் முற்றிலும் பொய்யானது என இலங்கை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தடை செய்யப்பட்ட அமைப்பை மகிமைப்படுத்தும் வகையில் பாடல் மற்றும் காணொலிகளை திருத்தி சமூக ஊடகங்கள் பரப்பிய குற்றச்சாட்டுகளிலேயே இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாண பிராந்திய குற்றப்பிரிவு பிரிவினால் கடந்த June 2 கைது செய்யப்பட்டிருந்தார். நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி நடத்தப்படும் சாதாரண பொழுதுபோக்கு மற்றும் இசை நிகழ்ச்சிகளுக்கு எந்த தடையும் இல்லை. தடை செய்யப்பட்ட அமைப்புகளை ஊக்குவிக்கும் வகையிலான சட்டவிரோத செயல்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. சமூக ஊடகங்கள் பரப்பப்படும் வதந்திகளையும் தவறாத தகவலையும் நம்பி ஏமாற வேண்டாம் என இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது.
1: யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மயிலிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களினால் காங்கிரஸ் துறை தொண்டமானார் வீதி அருகே இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று கவன ஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மக்களால் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி இடம்பெற்ற கவனஈர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வளையமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வளையமாகவே காணப்படுகின்றன. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதென காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதற்கமைய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று 7 வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்களினால் அமைதி வழியிலே கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு புதிய அரசியலை அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாரதிய ஜனதாவிலிருந்து ராஜினாமா செய்ததாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்கள் மூலம் இன்று மதியம் 12 மனம் திறந்து உரையாட இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி இன்று சமூக வலைதள நேரலையில் அவர் பேசினார். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகியது குறித்து பேசிய அண்ணாமலை ஒரு புதிய அரசியலை அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாரதிய ஜனதாவுடன் கடந்த 18 கருத்து வேறுபாடு நீடித்ததெனவும் கடந்த December 4 கட்சியிலிருந்து விலகும் முடிவை தெரிவித்துவிட்டதாகவும் அவர் கூறினார். தனது புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதன்படி தமிழகத்தில் ஆனந்தமாக அன்போடு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க இருப்பதாகவும் அடுத்து வரும் தமிழக பொதுத் தேர்தலில் தமது கட்சி நிச்சயம் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தனிநபர் சார்ந்த அரசியலில் இருந்து வெளியே வர வேண்டும், நமக்கு சாமானிய மக்கள் அரசியல் தேவை என்று அவர் தெரிவித்தார். நான் பெருமை மிகுந்த இந்தியன், பாரம்பரிய தமிழன் என்ற அடையாளத்தோடு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று அண்ணாமலை மேலும் தெரிவித்தார். மே மாதத்திற்கான தொழிலாளர் வேலைவாய்ப்பு அறிக்கையை கனடிய புள்ளிவிவரவியல் துறை இன்று வெளியிடவிருக்கிறது. ரொய்ட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்ற பொருளாதார நிபுணர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்தில் சுமார் 18,000 வேலைவாய்ப்புகள் குறைந்திருந்த நிலையில் கடந்த மாதம் வேலையளிப்பவர்களின் கூடுதலாக 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலையின்மை விகிதம் 6.9% மாற்றமின்றி நீடிக்கும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு மத்திய கிழக்கு மோதல் மற்றும் ஜூலை மாதத்தில் நடைபெறவுள்ள வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மறு ஆய்வு காரணமாக அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் ஆகியன காரணமாக ஆண்டின் தொடக்க மாதங்கள் வேலைவாய்ப்புகள் சவாலானதாக இருந்ததாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உலகச் சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதன்படி WTI மசகு எண்ணெய் ஒரு கொள்கலன் ஒன்றின் விலை $0.06 அதிகரித்து $93.10 பதிவாகியுள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு கொள்கலன் விலை $0.35 அதிகரித்து $95.38 உயர்வடைந்திருக்கிறது. இதேவேளை இயற்கை எரிவாயு விலை $0.0014 அதிகரித்து $3.35 பதிவாகியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை அமெரிக்க இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: கலைஞர் நேரம் 5:10 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இன்று ஜூன் மாதம் 5ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பிலும் கலைஞர்கள் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்கள். டொரண்டோவினை தற்போது வெப்பநிலை 29 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரியொளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. இருப்பினும் சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தென்மேற்கு நோக்கி மலைத்தியாரத்திற்கு 29 முதல் 39 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 17 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் சில பகுதிகளில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் நிலைகளிலே மகிழ்ச்சியான ஒரு மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 5% குறைவடைகிறது. 5% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 172.9% காணப்படும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் மணிந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் பாடல் ஹபீபி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. இது புத்தம்புதிய திரைப்பட பாடல். பாடல்கான இசை சாம் சிஎஸ், பாடல் வரிகள் ரிஸ்வானா ஷா, பாடலை ஸ்வேதா மோகன், கபில் கபிலன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: கலைங்க நேரம் 5:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 4:00 தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கும் தொலைபேசி இலக்கம் 4166446222. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, பொழுது இல்லாமல் எப்படி போய் கொண்டிருக்கிறது? காலநிலை சிறப்பாக இருக்கிறது. இங்கே மொழியில் சென்றீர்களா?
1: வழியில் செல்லுமா? தோட்டத்தோட அப்படி இப்படி வெளியெல்லாம் போச்சு.
0: சரி,
1: வழியில் போகாது.
0: ஆமாம், இன்னும் நாட்கள் இருக்கிறது. நான் இப்பொழுதுலேருந்தே அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? திடீரென்று எப்பொழுது குளிர் வரும் என்று தெரியாது. சரி, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் செல்வம்?
1: எனக்கு 29 படத்திலிருந்து பொல்லாசைகள் அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்களுடைய திரையில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சத்யபிரகாஷ் சைந்தவி, பாடலுக்கான இசை ஷான் ரால்டன்.

0: கலைக நேரம் 5:23 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சினி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா இருக்கிறேன். நன்றி.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்
1: இன்று? பழைய பாண்டிய படத்தில இருந்து ஆதி மனிதன் காதலுக்கு பின்னே அடுத்த காதல் இதுதானே.
0: சரி, பாடலை கேட்டுவிட்டு உங்களுடைய வாக்கிங்கை ஆரம்பிங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி ஆகியோர் பாடியது.

0: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரோ 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்டனாக வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
5: 416-271-5992
6: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
7: 905-417-6069
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive Etobicoke-வில் On-site cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com
8: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
9: கலக நேரம் 5:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைக்கொண்டே தொலைபேசி இலக்கம் 4164446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
10: நன்றி, வணக்கம்.
9: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு அருண்மொழி.

காலை நேரம் 5:37 நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு. நேரடியாக தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்றீர்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த விதத்திலே மலேசியாவிலிருந்து சுலைமான் முகநூல் வாயிலாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பு சகோதரர் கமல் பாரதிக்கு இனிய மாலை வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். மாலை வணக்கம் உங்களுக்கும். நான் நலம், நீங்கள் நலம் என்ற கேள்வி வைத்திருக்கிறார். நான் நலமாகவே இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவனர்கள் புரியட்டும். நன்றி. நான் விரும்பும் பாடல் கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல். நன்றி வணக்கம். மலேசியாவிலிருந்து சுலைமான் என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் பாடல் ஒழிக்கிறது. கற்பூர முளை திரைப்படத்திற்காக சித்ராவின் குரலில் ஒழிக்கிறது பாடல். பாடல் கணிசை இசை ஞானி இளையராஜா. Bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum

அது அவர் கேட்ட பாடல் அல்லது தவறான பாடல் ஒளிபரப்பாகிறது. இதோ இப்பொழுது சரியான பாடல் ஒளிபரப்பாகிறது. கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பி. சுசீலாவின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
3: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.
6: கலைஞர் நேரம் 5:46 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் செவந்தி. கரைக்கிறோம், எப்படி இருக்கீங்க?
6: இருக்கிறோம் செவந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நலமாக இருக்கிறேன், நன்றி.
6: என்ன பாடல் திரைப்படம் வந்திருக்கிறீர்கள் இன்று?
7: முத்துப்பாண்டி திரைப்படத்தில் இருந்து பச்சை கிளியே உன் பக்கம் இருப்பேன்.
6: சரி, ஏதோ உங்கள் திரையில் பாடல் வைக்கிறது செவந்தி, கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி,
6: நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம். பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம்.